நேரம் 5:33. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக சோபனா பாடிய ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய நந்தி ஸ்தோத்திரம்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய சிவாய நம ஓம் எனத் தொடங்கும் பாடல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: கோளின் செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
1: பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின்.
0: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

1:02 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். வாழ்க்கை என்பது மொட்டுக்கள் நிரம்பிய மலர் தோட்டம். நேசரிக்கும் போது மட்டுமே அதில் பூக்கள் பூக்கும். வாழ்க்கை என்பது மொட்டுக்கள் நிரம்பிய மலர் தோட்டம், நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் பூக்கள் பூக்கும் என்ற வரிகளோட இன்றைய பக்தி நீரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் இந்த நாளை இனிதாக தொடங்கக்கூடிய பக்தி பாடல்களோட தான் இணைஞ்சிருக்க போறோம். நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் இளங்கோட வரிகள்ல கானமணி பிபி வெங்கட் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வீரமணி கண்ணனுடைய இசையில வாரஸ்ரீயுடைய வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:14 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் எல் கிருஷ்ணனுடைய இசையில கீதா பிரியனுடைய வரிகள்ல எல்ஆர் ஈஸ்வரியோட குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

53 நிமிடங்கள் ஆயிட்டுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக ஓஎஸ் தியாகராஜன் குரல்ல பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அகம் குடைந்து சொன்னதால் அன்பனந்த முருகன் வந்து அழைத்திருத்தி என்னையே. அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அகம் குடைந்து சொன்னதால்

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:32 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வி நடராஜ முதலியாருடைய குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ராமமூர்த்தியுடைய இசையில அன்வர் அலி பாதுஷ் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:42 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில வந்து நாம இருக்கோம். இந்த நாளை புத்துணர்ச்சியாக மாற்றக்கூடிய, புத்துணர்ச்சியாக தொடங்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து கேட்டு இணைஞ்சிருந்தோம். இதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு நேற்றைய நாளை விட சிறப்பான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உளுந்தூர்பேட்டை சண்முகத்துடைய வரிகள்ல வைத்தியநாதன் இசையில வித்யா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும்

0: உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு

0: அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முதல் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. நேயர்களின் கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்முடைய நலமான வாழ்வுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றுதான் உணவு. நாம் சாப்பிட்ற உணவானது ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்டதா இருக்கணும். அதே போல நலமான வாழ்வுக்கு ஓய்வும் தூக்கமும் மிக அவசியம். பகல்ல தூங்கிட்டு சிலர் இரவுல நிறைய கண் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இரவு தூக்கத்தை பகல் தூக்கம் ஈடுகட்டாது. இந்த தூக்கம் ஓய்வுல நாம கவனம் செலுத்தாம இருந்தோம்னா மனநோய் ஏற்படும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நலமான வாழ்வுக்கு இன்னொரு காரணி கழிவுகள் வெளியேற்றம். அதாவது ஒரு நாளைக்கு 7-8 முறை சிறுநீர் கழிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறையாவது மலம் வெளியேற்றணும். உணவு உண்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது கழிவுகள் வெளியேற்றம் என்பது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சாமிநாதன் ஐயா. தினமும் வேளா வேளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து மல ஜலம் கழிக்காம இருந்தோம்னா என்ன ஆகும்? வயிறு வெடிச்சிரும் இல்லையா? தண்ணீர் குடிப்பது, இரவு தூக்கம், ஓய்வு, மன அமைதி, புரிதல், நல்லுணவு உட்கொள்வது எல்லாமே கழிவு வெளியேற்றத்துடன் தொடர்புடையவை தான். ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆய்வாளர்கள் சில வழிமுறைகளை சுட்டி காட்டுறாங்க. முதலாவது சுத்தமாக இருப்பது, முக்கியமா கைகளை கழுவுவது. கைகளை ஒழுங்கா கழுவுவதன் மூலம் உயிர்கொல்லி நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். ஒரு நாளைக்கு பல முறை நமது கைகள் நமது முகத்துல படுது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்ப கை சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? கை சுத்தம்ங்கிறது 2 வகையா பார்க்கலாம். ஒன்னு அழுக்கு இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு யாருகிட்டையும் எதையும் வாங்க கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் நமது வீடுகள்லயே வீட்டுக்குள்ளேயே கழிப்பறைகள் கட்டி வச்சிருக்கோம். டாய்லெட்னு சொன்னோம், கழிப்பறை, இப்போ ரெஸ்ட் ரூம்ங்கிறோம். அப்படின்னா அது எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? கழிப்பறைக்கு போய் வந்த பிறகு உடம்புல எங்கேயாவது காயம் இருந்து அதுக்கு மருந்து போட்ட பிறகு இருமல் தும்மல் முடிந்த பிறகு உணவு சாப்பிடும் முன் பின் குப்பைகளை கொட்டிய பின் விலங்குகளை தொட்ட பின் இப்படி இந்த பட்டியல் நீளுது. ஒவ்வொரு முறையும் கை கழுவணும். அடுத்தது சுத்தமான நீரைத்தான் பயன்படுத்தணும். அசுத்தமான நீரினால் உண்டாகும் கிருமி பெருக்கம், காலரா, வயிற்றுப்போக்கு உட்பட பல நோய்கள் பரவுவது கட்டுப்படுத்தப்படும். அசுத்தமான தண்ணீரை குடிப்பதால் ஒரு வருடத்துக்கு சுமார் 170 கோடி பேர் வயிற்று போக்கால் அவதிப்படுறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது சாமிநாதன் ஐயா. மூணாவது சுத்தமான ஆரோக்கியமான உணவைத்தான் உட்கொள்ளணும். சின்ன குழந்தைகளுக்கு

0: சின்ன வயசுலயே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், விரைவு உணவு வகைகளை பழக்கப்படுத்திடுறோம். இதனால குழந்தைகளுக்கு பல நோய் நொடி வருது. நொறுக்கு தீனி, விரைவு உணவு போன்றவற்றை தவிர்க்கணும். அடுத்தது உடற்பயிற்சி. தினமும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி நல்லது. அதிகாலை சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெளிச்சம் ரொம்ப நல்லது. நாம தான் நமது வாழ்க்கைய நல்ல முறையில் அமைச்சிக்க முடியும். கிருமிகளற்ற வாழ்க்கை, நல்லுணவு, சுத்தமான நீர், கழிவுகளை வெளியேற்றுதல், இவை யாவும் அவசியம் நமது அன்றாட வாழ்க்கையில. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 7:00.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:01 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. அடடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து உங்க கூட எல்லாம் பேச போறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப உதவி மகிழ்ச்சியா வந்து இருக்குது. அதாவது இவ்வளவு நாளும் உங்க கூட வந்து நான் பேசிட்டு தான் இருந்தேன், இருந்தாலும் உங்களுடைய குரலை கேட்காம நான் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன் இல்லையா. இன்னைக்கு வந்து உங்களுடைய குரல் எல்லாமே வந்து கேட்க போறோம். அதாவது வந்து உங்களுடைய குறுஞ்செய்திகள் மூலமாகவும் உங்களுடைய குரல், அதை மட்டும் இல்லாம உங்க கூட வந்து 10 மணிக்கு மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா ஃபோன் பேசும்போது வந்து அப்படியே குரலும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு. அதனால ஒரு ஸ்பெஷல் டே, மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இது மட்டும் தான் மகிழ்ச்சியான நாளான, இன்னொரு சிறப்பான நாள் இன்னைக்கு வந்து இருக்கு. அது என்ன நாள் அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில், அதாவது இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம். காலையில எல்லாரும் எழுந்திருப்பீங்க, மே மாசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து லீவ்லாம் இருக்கிறதால நல்லா ஃப்ரீயா இருக்கலாம். சிலர்லாம் வந்து மே மாசமா இருந்தா என்ன, ஜூன் மாசமா இருந்தானே, எந்த மாசமா இருந்தானே, நமக்கு வேலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலைக்கு எல்லாம் கிளம்பிருப்பீங்களா. நீங்க எல்லாரும் சேஃபா, எல்லாருமே வந்து பாதுகாப்பா அப்படியே வேலை கிளம்புங்க அப்படிங்கறத வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, சர்வதேச அருங்காட்சியக தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது, எந்த ஆண்டுல இருந்து அதை நாம கொண்டாடுறோம் அப்படிங்கறத என்னோட கேள்வி. அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம் என்னைக்கு கொண்டாடுறோம், எந்த ஆண்டுல இருந்து நாம கொண்டாடுறோம் அப்படிங்கிற என்னுடைய கேள்வியை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நானும் பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்க தாராளமா வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து அழகான சூப்பரான பாடல்களோட வந்து இணைந்துக்க போறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் 100% காதல் திரைப்படத்திலிருந்து தான் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.

பத்து என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து டி இமானுடைய இசையில மணியாதவன் மற்றும் ஜோதிராஜுடைய வரிகளில் சத்யபிரகாஷ் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 7:13 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம்.

பத்து என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து டி இம்மானுடைய இசையில மணியாதவன் மற்றும் ஜோதிராஜுடைய வரிகளில் சத்யபிரகாஷ் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 7:13 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா வந்து, அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம் என்னைக்கு கொண்டாடுறோம், அது எந்த வருஷத்துலேருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி தான். இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறதால இந்த நேரத்துக்கு தேவையான ஒரு கேள்வியும் கூட, தேவையான ஒரு நாளும் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரபு வீரா ராஜபாளையத்திலேருந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் தமிழ்மொழி அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் சபரி மனோஜ், அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கமலா வரதன், அவங்க வணக்கம் சென்னை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கேசவன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு காஞ்சிபுரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. சர்வதேச அருங்காட்சியக தினம் அப்படிங்கிறது இந்த தேதி தாங்க அப்படின்னு அவங்க தேதியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஹரிஹரன் அவங்க. அடுத்ததா கந்தசாமி, திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மடத்திலிருந்து அவங்க வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்பு சகோதரி அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் நானும் சேர்ந்து பயணம் செய்கிறேங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாவ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம், நலமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க. நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு. அடுத்ததா சூளை ரீஜா மனோகரன், அவங்க இனிய காலை வணக்கம் நலமா சகோதரின்னு சொல்லிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கக்கூடிய தமிழ்மொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பதிலை போடுவாங்கன்னு தேடி பார்த்தா பதில காணும், தரவாயில்ல நலமானு, நான் நலமா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட. அடுத்ததா பிரமிளா தமிழ்ச்செல்வன், அவங்க அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரை சண்முகசுந்தரம் பதில பதிவு பண்ணியிருக்காரு, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் முருகன் அவங்க. அடுத்ததா ஹரிஹரன், தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தொடக்கத்திலிருந்து முடியோர்ல எப்பெல்லாம் வந்து இந்த அருங்காட்சியக தினம் எந்த வருஷத்திலிருந்து கொண்டாடுறோம், என்னெல்லாம் சவால்களை எதிர்கொண்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டிருக்காரு. அடுத்ததா வந்து சதீஷ்குமார், இனிய காலை வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா சித்தூர்லேருந்து வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரங்கராஜன், தியாகராய நகர்லேருந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து ரோசையா, அவங்களும் அனைவருக்கும் இனிய நாள் சிறப்பு வணக்கம் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சந்திரசேகர், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஆர்ஜி அவர்களுக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி நங்கலர் சேர்ந்து வந்து பதிலை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அன்பு ராணி, அவங்க காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அடையாளம் பண்ணிட்டு ஆசீர்வாத ராஜேஸ்வரி, அவங்க வந்து முன்னாடி வணக்கம் மட்டும் தான் சொன்னேன், பதில சொல்ல மறந்துட்டேன், தோ இப்போ சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிஹரன், நான் பதிலெல்லாம் சொல்லிட்டேங்க, இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னு சொல்லாமல் விட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு, கருப்பொருளையும் இந்த வருஷம் நம்ம வந்து எந்த ஒரு இந்த மையக்கருத்து வச்சு கொண்டாடுறோம் இல்லையா, எந்த இதில் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரமா, சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. என் மேட்டுப்பட்டி கண்ணன், அவங்க இனிய திங்கள் வணக்கம் சொல்லிட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா திருமலை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வீரதுரை, அவங்க காலை வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தேனி மாவட்டம் பண்ணைப்புரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏகாம்பரம், அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணிபாலன், அவங்க வணக்கம் சென்னை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நினைவு, அதாவது வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்களோ எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி நல்லபடியாக சிறக்கட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பதிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு

எப்ப தொடங்குச்சு, என்ன நாள்ல கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கருப்பொருள் அப்படிங்கறதெல்லாம் பத்தி அப்படியே ரொம்ப விளக்கமா பெருசா வந்து போட்டிருக்காரு. அடுத்ததா வந்து ராஜமாணிக்கம் கோபி, அவங்க வந்து சர்வதேச அருங்காட்சியக தினம் வந்து என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா இன்னைக்கு தான் கொண்டாடப்படுது, அதாவது அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த தேதியில தான் வந்து கொண்டாடப்படுது, இந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா பாபு முள்ளக்காடு, இனிய காலை வணக்கம் சொல்றவங்கள பதில பதிவு பண்ணியிருக்காங்க. சுளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வல்லவன், அவங்க கே மச்ச வல்லவன் ஜெயங்கொண்ட நிலையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நானும் இருக்கேங்க, பதில் என்னன்னு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் எந்த கேள்வி அப்படின்னா, சர்வதேச அருங்காட்சியக தினம் என்னைக்கு கொண்டாடுறோம், எந்த வருஷத்துலேருந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 12B திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது, வைரமுத்தோட வரிகளை கே கே மற்றும் பிரசாந்தி பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையில ஸ்நேகன் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி விசரன் மற்றும் பிரசாந்தினி குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 7:29 கடந்துட்டு இருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். நேரம் 7:30. நேயர்களை நீ கேட்கலாம் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: சில பேர் ஆளை பார்த்தா 60 மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்து தான், ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு 360 என்ன, நம்ம காதில் தான் சரியாக வழியா, எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு, இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார், நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க, அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம்,

0: நான் கஷ்டப்பட்டு மாத்திரை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

1:34 ஆயிட்டு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை. சென்னைக்கு மட்டும் இல்லாம அப்படியே வந்து எஃப்எம் ரெயின்போ 101.4 யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அப்படியே வந்து ஒரு கேள்வியோடவே வந்து நிகழ்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பரான பாடலோடவும் போயிட்டே இருக்கு இல்லையா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, என்னமா அது? நான் இப்பதான் கொஞ்சம் ஆன் பண்ணேன். என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம் வந்து என்னைக்கு கொண்டாடுறோம், எந்த வருஷத்துல இருந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியை சென்னைக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே நேயர்கள் எல்லாருமே வந்து அப்படியே அற்புதமா அவனுடைய பதில்களை வந்து சரியான பதில்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில வேற யாரெல்லாம் அவனுடைய பதில்களை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க சர்வதேச அருங்காட்சியக தினம் ஒவ்வொரு வருஷமும் எந்த தேதியில கொண்டாடப்படுதோ அந்த தேதி வந்து குறிப்பிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து, வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் விதமாக செவிக்கு விருந்து படைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மாலிதேவி அருணாச்சலம் வணக்கம் சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சங்கர் அவங்க வந்து சேந்தமங்கலத்திலிருந்து, இனிய இதமான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சிவன் அருண் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. செந்தில் தனலட்சுமி காஞ்சிபுரத்திலிருந்து, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நெல்லை பாரதி, இனிய திங்கள் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. முள்ளிவாய்க்கால் 1000 இலங்கை தமிழர்கள் இலங்கை சிங்கள அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது அந்த நாளை வந்து நினைவு கூர்ந்து அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா முகமது அபிசர் ரஹ்மான் அவங்க, அடுத்ததா வந்து ஹபீப் மோலேக், கலீல் மோலேக், அப்புறம் அலி ரஹ்மான் அவங்க எல்லாருமே சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சங்கர் தமிழ் மொழி மேடம், இனிய காலை வணக்கம் சென்னை இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் அருமை அப்படின்னு போட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராமச்சந்திரன் அவங்க திருத்தணியிலிருந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க வணக்கம் சொல்லிட்டு. சாமுண்ணி கே எம் காலை வணக்கம், குமணஞ்சாவடியிலிருந்து நான் தான் சாமுண்ணி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா திருமழிசை அஸ்வினி நாகராஜன், நைஸ் சாங் அப்படின்னு போட்டிருக்காங்க, நன்றி. அடுத்ததா பத்மா சவுந்தரராஜன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல் அருமைன்னு போட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா புழுவ பாயலாயும் ஆனந்த முருகன் அவங்க, இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சூடை ரீஜா மனோகரன் அவங்க வந்து பாடல்களுக்கு நன்றி போட்டிருக்காங்க. அடுத்ததா ரேவதி ராஜபாபு அவங்க, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விஜயகுமார் காலை வணக்கம், எஃப்எம் ரெயின்போடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. லியோ அன்று அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிக்சர்லாம் வந்து இமேஜ்லாம் அனுப்புறீங்களா, அவங்களாம் கொஞ்சம் அப்படியே அனுப்பாமல் இருந்தீங்களா மற்றவங்களுக்கும் இது வழிவிடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வேண்டுகோள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஆர்டர்லாம் போடுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய இமேஜஸ் இருந்தால் தள்ளிடு மற்றவங்களுடைய யாராவது விடுபட்டுச்சுன்னு அவங்களும் வருத்தப்படுவாங்கல்லப்பா, அதனால தான். அடுத்ததாக வந்து வேற யாரெல்லாம் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ நெஞ்சு அலைதடி பாடல் எங்களுக்கு பிடித்த பாடலை வழங்கி ஆர்ஜேக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, உங்கள் மனசு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல மேடம். அடுத்ததா நரேஷ்குமார் வைஷு அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கோயம்பேடு கார்த்திக் அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. முத்துவேல் பரந்தாமன் துபாயிலிருந்து காலை வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்படியே இந்தியாவிலேருந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காலை வணக்கம் வந்து பதிவு பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கும், அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம் என்றைக்கு கொண்டாடப்படுது, அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷம் கொண்டாடப்படுது அப்படின்னு தெரியுன்னா உடனே போயிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவு கூட உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக தரலாம். ஐயோ நான் இப்போ வந்து ட்ராவலில் இருக்கேன், வேலையாக இருக்கேன், அதனால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்கன்னா வருத்தலாம் படாதீங்க. நீங்கள் வந்து அப்படியே நிகழ்ச்சியில்

இருக்கலாம். தொடர்ந்து பாடலை கேட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஹா திரைப்படத்திலிருந்து வாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில் ஹரிஹரன் குரலில் பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:43 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம், எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பாட்டு எல்லாமே கேட்டுட்டு அப்படியே கூட வந்து சர்வதேச அருங்காட்சியக தினம் வந்து என்னைக்கு கொண்டாடுறோம், அதாவது அந்த எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருந்தோம். நேயர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய பதில்கள் அப்படியே அழகாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட்டாளத்திலேருந்து அப்துல் ஜலீல் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பூபாலன் பள்ளப்பாளையத்துலேருந்து வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் எல்லாம் போட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன் அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு மஸ்தான் ஷேக் இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே, சென்னையில் பட்டாளத்திலிருந்து தான் நான் தான் மஸ்தான் ஷேக், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சோமசுந்தர் பிரபு அவங்க சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா ஹாவ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தா ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் சர்வதேச அருங்காட்சியக தினம் என்னைக்கு கொண்டாடுறோம், எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக தரலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் விருது கேட்டு இணைந்திருக்கலாம். கடல் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவோட வரிகளில் ஏஆர் ரகுமானி இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எதிரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:50 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து சர்வதேச அருங்காட்சியக தினம் என்னைக்கு கொண்டாடுறோம், எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. நிகழ்ச்சியோட நிறைவுல வந்து நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறதால வந்து நம்ம மேலப்பேடு மயிலை பட்டாபி, அவர் வந்து மயிலை பட்டாபி என்ன பண்ணியிருக்கானா, ஐயோ இருங்க ஒரு நிமிஷம் நானும் பதில சொல்லிடுறேன் படிக்காம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பட்டாபி அவங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நானும் வந்து உங்களுக்கான அந்த பதில சொல்ல வேண்டிய நேரமும் வந்து வந்தாயிருச்சு இல்லையா. அதாவது வழக்கம் போலதான் நீங்க சொல்லி என்னைக்குமே அந்த பதில் வந்து தப்பா போனது கிடையாது, அதை மாத்தி நான் சொன்னதும் கிடையாது. அதனால எல்லாரும் சொன்ன மாதிரி மே 18 அப்படிங்கறது தான் சரியான பதில். அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம் மே 18 தான் கொண்டாடுறோம், அதாவது இன்னைக்கு தான். எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா 1977 வருஷத்துலேருந்து நம்ம வந்து இந்த மே 18 வந்து சர்வதேச அருங்காட்சியக தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். எதுக்காக இந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்லாம் தோணும் இல்லையா. இந்த அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய சமூகத்தை, அதாவது தலைமுறைகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வரலாறு, நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அருங்காட்சியகங்கள் தான். அப்படிதான் ஒவ்வொரு வருஷமே வந்து ஒரு ஒரு கருப்பொருளோட வந்து கொண்டாடுவாங்க இந்த தினத்தை. அப்படி இந்த வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா பிளவுபட்ட உலகை ஒன்றிணைக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிற அந்த கருப்பொருளை தான் வந்து இந்த வருஷம் வந்து நம்ம கொண்டாடுறோம். ஒரு நாட்டுடைய மரபுகளை பாதுகாக்கிறதுல அருங்காட்சியத்துடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மளுடைய வரலாறு இருக்குது, அந்த வரலாறை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்லணும், அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை கடத்தணும் அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு காலப்பெட்டகமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அருங்காட்சியகங்கள் தான். இப்போ நம்மக்கிட்ட வந்து புழக்கத்தில் இல்லாத சில பொருட்கள் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள் தான். அப்போது முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிலாம் இருந்தாங்க, நம்மளோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நம்மளுடைய இலக்கியங்கள் அதெல்லாம் எந்த வகையில் உதவுதோ அதை விட இன்னும் சிறப்பாகவே வந்து எது உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள் தான். அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம நேரடியாக பார்த்து ஓ இப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சொல்லுவோம் முன்னாடியெல்லாம் அப்போல்லாம் நாங்களாம் வந்து பானையில் செஞ்சோம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ அடுத்து இன்னொரு ஒரு 5-6 ஜெனரேஷன்லாம் கழிச்சு பானைனா என்னென்னு தெரியல அப்படின்ற ஒரு காலம் உருவாகுது அப்படின்னா அவங்க வந்து எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா இந்த மாதிரி அருங்காட்சியகங்களை நம்ம பயன்படுத்தின பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின நிறைய விஷயங்களை நம்ம இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி, அதாவது ஒரு பயன்படுத்தின பொருள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, நம்முடைய வரலாற்றையே மொத்தமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அருங்காட்சியகங்கள் தான். இந்தியாவிலேயே ரொம்ப மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து கொல்கத்தாவில் தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த அரசு அருங்காட்சியகம் இருக்கும். அந்த அருங்காட்சியகம் வந்து ரொம்ப பழமையான ஒரு அருங்காட்சியகம், பெரிய அருங்காட்சியகமும் கூட. இந்த அருங்காட்சியகம் 1851 வந்து நிறுவியிருக்கிறாங்க. அப்போலேருந்து வந்து இந்த அருங்காட்சியகம் இயங்கிட்டுருக்கு. ஆனால் இப்போ 1900 1900 நம்மளாம் வந்து ரொம்ப முன்னாடி போல் அப்படின்னு 1851 நிறுவியிருக்கிறாங்கன்னா அப்போது அந்த அருங்காட்சியகத்தில் எவ்வளோ முக்கியமான பொருட்கள், எவ்வளோ பழமையான பொருட்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. இப்போ இந்த ஒரு வாரம் வந்து இந்த அருங்காட்சியக தினம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே இந்த ஒரு வாரம் முழுக்க பார்த்தோம்னாக்கா நிறைய கருத்தரங்குகள், நிகழ்ச்சிகள் அதெல்லாமே நடக்குது. நிறைய அருங்காட்சியகங்களில் வந்து நுழைவு கட்டணம் இல்லை

சம அந்த மாதிரி நிறைய சலுகைகள் மூலமா வந்து நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய கலாச்சாரங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சிறப்பான விழாக்கள்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்தெந்தெல்லாம் அருங்காட்சியகம் இருக்கோ அங்கேயும் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அருங்காட்சியக தினத்தில் நினைவு கூறலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த அரசு அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது. இல்லை வந்து இப்போது மே மாதம் அப்படிங்கிறதாலே வந்து குறிப்பாக எல்லாருக்கும் வந்து விடுமுறை, குழந்தைங்களை எங்கடா கூட்டு போகிறது அப்படின்லாம் இருப்பீங்களா இல்லையா, அப்போ வந்து குழந்தைங்களுக்கும் அந்த அருங்காட்சியகத்தை கூட்டு போனீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிறத இந்த நாளில் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திக்கிறேன். மறுபடியும் நான் 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பயணம் செஞ்ச எல்லா நேயர்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள், பதில் சொன்ன பதிவு போட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். அது மட்டும் இல்லாமல் என்னால் பதில் தான் சொல்ல முடியல, ஆனால் பாட்டெல்லாம் கேட்டு வந்து நான் இணைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ் மொழி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பசங்க திரைப்படத்திலிருந்து தாமரையோட வரிகள் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் காலை 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. Satheesan இன்று பதவியேற்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு J.C.D. Prabhakar கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது

நான் கே தமிழ்மொழி. நம்ம ரெயின்போ எப்படி இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே ரஷ்ஷாக இருக்க போதும், அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அப்படியே ரோடு எல்லாமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்க போது. ஏன் அப்படின்னா வந்து 8 மணி ஆயிடுச்சு, 8 to 9 அப்படின்னாலே வந்து எல்லாரும் ஆஃபீஸுக்கு போகிற டைம் இல்லையா, அதனால் வந்து எல்லாம் பரபரப்பாக இருக்கும், அதேமாதிரி வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கிளம்பி வந்து போயிடணும், போயிட்டு அப்போ தான் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போக முடியும் சாலைகளில் இல்லையா. ரொம்ப கிட்ட நெருக்கத்துலனும் 5 நிமிஷம் தான் இருக்குதுன்னா நம்ம வேகம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. முன்னாடியே கிளம்பி பொறுமையாக போங்க. அதே மாதிரி வந்து சாலை விதிகளை வந்து சரியாக கடைபிடிங்க. தலைக்கவசம் எடுத்துகிட்டு போங்க. இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க இல்லைன்னா காரில் தான் போகிறேனே, நீங்கள் காரில் ஏறி உட்காந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து சீட் பெல்ட்டை வந்து போட்டுக்கணும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறேங்க, நடந்து தான் போகணும் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் வந்து கொடை எடுத்துக்கோங்க. கொடை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிலுக்கு கொஞ்சம் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். திடீர்னு மழை வந்தாலும் அதுக்கும் கொடை வந்து பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை எடுத்துக்கோங்க. மறக்காமல் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், காலகட்டத்தில் இல்லை இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்துக்கு சொல்கிறேன், வெயில் காலத்துக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணணும், எல்லாருமே பாட்டில் வந்து தண்ணி எடுத்துட்டு போங்க. இல்லை ஆஃபீஸ்லேயே தண்ணி இருக்குன்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி வந்து அப்படியே 1 hour கொஞ்சம் வந்து குடிச்சிட்டே இருங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக குடிங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து அட்டகாசமான பாட்டு எல்லாமே வந்து கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து தான் வருது. ஏ ரகுமானுடைய இசையில வைரமுத்தோட வரிகளை எஸ் ஜானகி மற்றும் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேரம் 8:11 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மதுர திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில யுகபாரதி வரிகள்ல உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 8:30 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து இந்த அரை மணி நேரம் அடுத்தது 8:00 9:00 என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா, முக்கியமான வந்து பாடல்கள் எல்லாம் வந்து கேட்குறோம். முக்கியமான சில விஷயங்களும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா. அதாவது இப்போ வந்து கிளம்பிட்டீங்க எல்லோரும், நேற்று 8:00 கிளம்பிட்டு எனக்கு 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ் அப்படின்றவங்களாம் வந்து நேற்றுக்கு எப்படி கிளம்பியிருப்பீங்க. நீங்கள் வந்து பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து சிப்பியோட இசையில் பழனி பாரதி வரிகள் மனு சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

சிம்மராசி திரைப்படத்திலிருந்து வாசனுடைய வரிகளை எஸ் ஏ ராஜ்குமார் இசையில அருண்மொழி மற்றும் சுஜாதா பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:40 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக நீங்க கேட்கக்கூடிய பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில சி வி ராஜேந்திரனுடைய வரிகளில் மனு மற்றும் சுவர்ணலதா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன ஒரு கிளைமேட் மாதிரி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: அதாவது எல்லா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து எல்லா இடத்துல இருந்தும் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய எல்லா எஃப்எம் ரெயின்போ சேனலுடைய அந்த ப்ரோக்ராம்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா ரேடியோடைய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து கேட்கலாம். எந்த இடத்துல இருந்து வேணாலும் கேட்கலாம். ஐயோ, நான் தமிழ்நாட்டில் இல்லைங்க, நான் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கேன், அப்பயும் கேட்கலாம். இல்லை தமிழில் வேண்டாம், எனக்கு வேறு ஸ்டேட்டோடது தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கேட்கலாம். எப்படின்னா நியூஸ் ஆன் ஏர் ஆப் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எல்லா லாங்குவேஜஸ்லுமே எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் இருக்கோ எல்லா லாங்குவேஜஸும் கேட்கலாம். அதே மாதிரி வந்து சென்னை ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, மதுரை திருச்சி அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேஷன் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்படியே இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லாத்தையுமே வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். சமீபமாக வந்து வேலூரில் கூட புதுசாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதையும் வந்து நீங்கள் அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வந்து சூப்பரான பாடல்களோட தான் இணைஞ்சிருக்க போறோம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக காதல் கவிதை திரைப்படத்திலிருந்தா இளையராஜாவோட இசையில அகத்தினோட வரிகளில் புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் சௌமியராவ் பாடிய பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும் போது போன, சாப்பிடும் போது போன, ஆபீஸ்

0: அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பார்ப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 8:55 ஆயிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நேஷ்ல தான் நம்ம இணைஞ்சிருந்தோம் இல்லையா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 8:55 செல்வன அட்டக்குன்னு 9 மணியோட 10 மணியோட போயிடும்னாலும் அதனால வந்து நிறைவு பகுதியில் வந்திருக்கும். இந்த 1 மணி நேரம் வந்து சூப்பரான பாடல்களோட வந்து இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் வந்து வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள் மற்றும் நன்றிகள். நீங்க வந்து எங்கெல்லாம் போறோமோ எங்க வேணாலும் போங்க, ஆனா வந்து பாதுகாப்பா போங்க அப்படின்னு தான் சொல்றது. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு வந்து நம்ம உடம்புக்கு மட்டும்தான், அதாவது தலைக்கவசம் அணிஞ்சுக்கிறது, பெல்ட் போட்டு இது மட்டும் தான், அப்படிலாம் கிடையாது. நம்முடைய உள்ள அதாவது இன்டேக் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து பாதுகாப்பாக வச்சு நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்து நல்ல உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மாயாவி திரைப்படத்திலிருந்து தான் வருது. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் நாமுத்துக்குமார் வரையில் புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் கல்பனா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

9:07 ஆயிட்டு இருக்க வேலையில ரஷ்யா ரெயின்போ கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கான பாடல்கள்லாம் அப்படி வளம் வந்துகிட்டே இருக்கிற வேலையில எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலுமே சரி, கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கறக்காக அச்சச்சோ இப்படியா அச்சச்சோ அப்படியானலாம் யோசிச்சிடவே கூடாது. ஓகே ஆயிடுச்சு பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனசோட வந்துட்டு டிராவல் பண்ணணும்னு வைங்களேன். எல்லாமே சரியா இருக்கிற விஷயத்தோட ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் திவ்யா.

அந்தர் ஜூட்டுக்குண்ணா, அந்தர் சூட்டுக்குண்ணா, வந்தர் டூட்டுக்குண்ணா, இப்படி ஜோடு அந்தர் சூட்டுக்குண்ணா, வந்தர் டூட்டுக்குண்ணா, இப்படி ஜோடு அந்தர் சூட்டுக்குண்ணா, வந்தர் டூட்டுக்குண்ணா, இப்படி ஜோடா.

0: ஆக்ஷன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஒன்பது மணி 18 நிமிடம் ஆயிற்றுக்கு வெளியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கங்கை அமரன், எஸ்பி சைலஜா மற்றும் சித்ரா அவங்களுடைய வாய்ஸ்ல விக்ரம் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ரெயின்போ ராப்.

0: மதுஷியோட வாய்ஸ்ல வந்து தனிந்தது காடு பாடத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 9:23 ஆயிட்டு இருக்க வேலையில இன்னைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படின்னாலே திரும்பவும் எப்ப வர போறேன்னு மனசு வெள்ளிக்கிழமைக்காக இயங்க ஆரம்பிச்சிருது. அதுக்காகவே இந்த பாட்டு கேட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். இன்னொரு பக்கத்துல அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிற நம்பிக்கையோட ஒரு வேலையும் தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி தொடங்கணுமோ அதே மாதிரி அதுவும் ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சிடும், நல்லபடியாகவே இருக்குங்கிற விஷயத்தோட இன்றைக்கி அடுத்த பாட்டி என்ன படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்களே கேட்டுடுவாங்க.
1: தோட்டத்தில் பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோ சீ. எங்கடி போன?
2: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
1: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன்.
2: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
1: கரெக்ட் தான். நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
2: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. இந்த தேசிய தூய்மை தினத்துல உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான்

ஆஷா போன்ஸ்லே மற்றும் ஹரிஹரனுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டாச்சு. நேருக்கு நேர் படத்துக்காக நேரம் 9:40 ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ரெயின்போ ராப்.

0: அதான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

கே கே கார்த்திக் மற்றும் சுஜாதாவோட வாய்ஸ்ல சந்திரமுகி படத்துக்காக பாடல் கேட்டோம். இந்த பாட்டுக்கு யார் பால் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கபிலன் ஏஸ். ஸோ சூப்பரான ஒரு லைன் இல்லையா? கண்ணமிக்கிற நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், வாழ்க்கை வந்துட்டு நிச்சயமானது அப்படின்னு சொல்லிடவே முடியாது. பட் இருக்கிற செகண்ட் வந்துட்டு அப்படி எல்லாருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், இல்லை நமக்கு வரக்கூடிய ஹெல்ப் இன்டென்ஸை வந்து அட்டன் பண்ணுறதாகட்டும், அப்படியே ஸ்மூத்தாக வந்து முடிச்சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருந்தாங்களே. இதே மாதிரி நிறைய பாடல்களில் வந்து அப்படி அனுபவிச்சு வந்து எழுதியிருப்பாங்க லிரிக்ஸிஸ்ட் எல்லாருமே. அந்த மாதிரியான நிறைய பாடல்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த பாட்டு வைடிஸ்ல இருக்கு, கிழக்கு சிமிலே படத்திற்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ரெயின்போ ராப்.

0: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில வளர்ந்து வந்த பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் ரெயின்போ ராப் நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 9 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.
1: தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு, ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JC DPிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப் பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10:03 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து உங்களோட நிகழ்ச்சியத்துக்குள்ள இணைகிறது நான் மட்டும் கிடையாது, கூடவே மகிழ்வுப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் திவ்யா. இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னா,
1: ஆமா அதையும் நீங்களே உங்களோட பொண்ணான வகையில சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய எல்லா நாளுமே நமக்கு முக்கியமான நாள் தான், இன்னும் கொஞ்சம் முக்கியமான
0: கூடுதல் சிறப்பான நாள், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு, அதனா அதை போய் அப்படியே வச்சு பார்த்து அழகு தொட்டு தொட்டு பார்த்துட்டு வர எதாவது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அருங்காட்சியக தினம், அதாவது மியூசியம் டே.
1: எஸ், மியூசியம் டே தொட்டு தொட்டு பாக்குறது பிடிக்கும் உங்களுக்கு. நீங்க மியூசியம் போய் என்ன தொட்டு பாத்தீங்க, சிங்கத்தோட வாழை பிடிச்சி பாத்தீங்களா,
0: அந்த கண்ணாடியை தொட்டு
1: சமீபத்தில்
0: எந்த அருங்காட்சியகத்துக்கு நீங்க போனீங்க, அங்க உங்களுக்கு ஸ்பெஷலா இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படிங்கறத நேயர் நம்ம கூட வந்து பேச போறாங்க இந்த ஒரு மணி நேரம்.
1: ஓகே, சோ நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ்
0: 2

0: அல்லது 8600 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 0 4 4 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு நீங்கள் தாராளமாக இணைப்பில் வரலாம்.
1: எஸ் கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மியூசியம் போய் பார்த்து அப்படி வா நல்லா இருக்கே எல்லாமே நல்லா இருக்கும் பட் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது எனக்கு அப்படிங்கிற மொமெண்ட் எதுங்கிறது எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: கண்டிப்பாக ஒரு காலர் அதுக்குள்ளார வந்துட்டாங்க. நான் வரேன், இதோ வரேன்ட்டு. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: வீட்டு சுத்தி பொம்மை படம் வரைஞ்சு வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும்?
2: அருங்காட்சியகம்
0: மாதிரி. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். கலா மேடம் சொல்லுங்க மேடம், நீங்க எங்க சமீபத்துல எந்த அருங்காட்சியகத்துக்கு போனீங்க, அங்க எது உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஈர்த்தது?
3: அருங்காட்சியகம்
0: இருக்கும் இல்லையா?
3: இது போனாங்க அந்த மைசூர் பேலஸ்
0: மைசூர் பேலஸ்.
1: சரி சிறப்புங்க. சூப்பரா சூப்பரா சுத்தி பாத்துட்டு வந்தீங்களா? சூப்பரா சுத்தி பாத்துட்டு வந்தீங்களா?
0: மகிழ்ச்சியா உற்சாகம்.
4: நான் வந்து பன்னீர்கட்டா பெங்களூர்ல இருக்கு இல்லையா, அந்த அருங்காட்சியகத்துக்கு போனேன். ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். நிறைய வகையான அந்த உயிரினங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. ஆக்சுவலி பார்க்க போனோம்னா நம்ம வந்து வெளியில இருப்போம், மிருகங்களை கேஜ்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. இங்க மாறாக நம்ம கேஜ்குள்ள அதாவது வேன்குள்ள உட்காந்து உட்காந்து மிருகங்கள் அப்படியே நம்மள சுத்தி வரும். அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. நிறைய வகையான அந்த பறவைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்தது அந்த அதுக்கு ஒரு பெரிய பாண்ட் மாதிரி ஏற்படுத்திருக்காங்க மேம், பறவைகளுக்கு எல்லாம் தாகம் எடுக்க கூடாது அப்படின்றது. சோ நேச்சரோட இணைந்த ஒரு இடமாக அந்த பன்னீர்கட்டா அப்படிங்கறத நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நானும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 37 பேர் ஒன்னா போனோம் மேம். அது ரொம்ப மறக்கவே முடியாது. அது போய் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும்.
1: நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேயர் யார் எங்க இருந்து சொல்லுங்க. கோபி நீங்க மியூசியம்க்கு எங்க ரீசெண்டா போனீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது?
5: அங்க வந்து இது இருக்கு குட்டி திங்கெல்லாம் வேணா ஓடு வச்சிருக்காங்க, அந்த எலும்பு கூட எல்லாம் வச்சிருக்காங்க. மானு தவளை அந்த காலத்து 5 அடி தவளை.
1: சரி அது எல்லாமே பாத்துட்டு
5: வந்தீங்களா? ஆமா. சிங்கம் புலி குரங்கு எல்லாம் எலும்பு கூட எல்லாம் இருக்குது.
1: சரி ஓகே ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. ஒருத்தருமே வந்துட்டு மியூசியம் போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பண்ணிருக்காங்கல்ல. ஓகே, நீங்களும் எங்க போனீங்கிறதா நம்ம பாட்டுக்கு அப்புறமா பேசுவோமா?
0: நிச்சயமா பேசலாம். ஒரு பாட்டு வாகா திரைப்படத்துல இருந்தா வந்து மோகன்ராஜுடைய வரிகள்ல டிஎம்மான் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
6: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வீர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா

0: நேரம் 10:14 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட்செட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம நினைஞ்சிருக்கோம். கெட்செட் கோ நிகழ்ச்சியில வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
1: இன்னைக்கு வந்து அருங்காட்சியகம், அதாவது நீங்க போயிட்டு பார்த்த அருங்காட்சியகம் மியூசியம்ல வந்து உங்களுக்கு பயங்கர

0: மனம் பிடிச்சு போன ஒரு விஷயம் இல்லை மனசை விட்டு நீங்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன சம்பவம் நிகழ்த்திட்டு வந்தீங்க அப்படிங்கறதெல்லாமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமாம், முதல்ல அருங்காட்சியகம்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து சுற்றுலாத்தலங்கள்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா. அருங்காட்சியகம்ன்றது இந்த பழமையான பொருட்கள் நம்மளுடைய பாரம்பரியமான பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் அருங்காட்சியகம்.
0: கரெக்டாக சொல்லணும்னா எந்திரன் படத்தில் வந்துட்டு அந்த ரோபோட்டை கொண்டு போய் கடைசியாக வச்சு அனுப்பிச்சு முடிச்சிருவாங்க தெரியுமா, அதோட கதையை அதுதான்
1: அருங்காட்சியகம். அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அதில் இது ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன் என்னடாது அப்படின்னு அந்த மாதிரினா எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம். அதை கேட்கறதுக்காகவே நாங்கள் ரெண்டு பேர் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். இணையக்கூடிய அடுத்த நேயர்
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கோபுரத்ரம்.
0: அதுக்கப்புறம்
2: மேடம்
0: ஏன் இவ்வளவு யோசிச்சு ஒரு கேப் கொடுத்து
2: என்னாச்சு?
0: டவர் கரெக்டா இல்ல. சரி ஓகே சொல்லுங்க. நீங்க போய் பார்த்த
2: மியூசியம் மைசூர்
0: மைசூர் பேலஸ். சரி அங்க போயிட்டு சூப்பரா இருந்ததா எல்லாம்?

0: நேத்து என்னாச்சு? டவர் கரெக்டா இல்ல. சரி ஓகே, சொல்லுங்க. நீங்க போய் பார்த்த மியூசியம்
1: மைசூர்
0: பேலஸ். சரி, அங்க போயிட்டு சூப்பரா இருந்ததா? எல்லாம் ஃபேமிலியோட போயிருந்தீங்களா? நிறைய பேர் மைசூருக்கு தான் போயிருக்காங்க. ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப இது, நானும் போனது இல்லை. நீங்க போயிருக்கீங்களா? இல்ல,
2: நம்ம போவோம். இனி
0: அங்க என்ன பாத்தீங்க அதை அப்படியே சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்துருவோம்ல.
1: உயிரியல் பூங்கா இருக்கு மேடம்.
0: உயிரியல் பூங்கா இருக்கு. ஓகே,
1: ஆமா, எல்லா விலங்குகளும் வச்சிருக்காங்க. அரண்மனையில உள்ள அந்த காலத்து இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் டேம்
3: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: ராஜலட்சுமி,
3: நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் காசிக்கு போனப்ப பார்த்ததுதான் ரொம்ப அருமையான ஒரு இது. நான் நினைக்கிறேன் அந்த ராமாயணத்தை பத்தி வச்சிருக்கிறதுல வந்து தீயில இறங்குற மாதிரி அப்படியே தத்ரூபமா அதுல ஏதோ செட் பண்ணி வச்சிருப்பாங்க.
0: ஓகே,
3: அது ஒண்ணு. இன்னொன்னு, இன்னும் ரெண்டு சொல்லிடுறேன். அதே மாதிரி மகாத்மா காந்திய பத்தினது அந்த நேரு ஸ்டேடியம் மாதிரி அது அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதுல காந்தியும் அவங்க கஸ்தூரி பாயும் அதே மாதிரி அந்த டெல்லியில வந்து இந்திரா காந்தி அத பாக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த டிரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அத பாக்கும்போது மனசுக்கு அது ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை
0: இருக்கும். இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். வரலாற்று இந்திரா காந்தி, மகாத்மா காந்தி அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
4: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கும்.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க ஹேமலதா, நீங்க போன மியூசியம் எது?
4: நான் இந்த எக்மோர் மியூசியம் 35 வருஷமா மெட்ராஸ்ல இருந்து அதை போய் கூட்டிட்டே போய் காமிக்கவே மாட்டேன்ட்டாங்க, பாக்கல. ஆனா ஸ்ரீரங்கம் போயிருந்தேன்
0: மேம்.
4: அங்க வந்து ராமானுஜரோட அவரு யூஸ் பண்ணின பொருள் எல்லாம் ஒரு மியூசியமா வச்சிருக்காங்க அந்த கோயிலுக்குள்ளாரே. அவரு உபயோகப்படுத்தின ஏதோ செங்கல், அவரு என்னென்ன உபயோகப்படுத்தினாரோ அது எல்லாமே அப்படியே வச்சு அழகா நேம் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அது பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி வச்சாங்கன்ட்டு அந்த மியூசியம் இருந்தாங்க மேம், எனக்கு ஞாபகம் வருது.
0: சூப்பர், சூப்பருங்க.
4: அப்ப நாங்களும் கிராமத்துல எப்படி சொல்லுவோம்னா செத்த காலேஜ் உயிர் காலேஜுமோ. வண்டலூர் வந்து உயிர்
0: வணக்கம். புரியல, உங்க பேரு?
1: மலம்புலாம்
0: போய் பாத்துட்டு வந்தீங்களா? பாம்பு பண்ண போய் பாத்தீங்க? ஓகே, பாம்பு அங்க வீட்டுக்கு எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கேட்டீங்களா?
1: அதான் குடுக்க மாட்டேன், கண்ணாடிக்குள்ள இருக்கு மேடம், அதான் குடுக்க
0: மாட்டாங்க. குடுக்க மாட்டாங்க. இந்த கண்ணாடி சைடுல கை வச்சு தொட்டு பாக்குறது
1: அது வளக்காது. உங்கதான் மேடம், நான் எல்லாம் வளத்தாச்சு.
0: எல்லாம் வளத்தாச்சு, அது மட்டும் தான் வளத்தலையா? சிறப்புங்க. ஓகே, நல்ல விஷயம். எங்க வீட்டுல ஏதாவது பெட்ஸ் வளர்த்தலாம் அப்படின்னா அதான் பெரும்பாலும் வந்துட்டு. சொல்லுங்க. வளர்த்துட்டீங்களா? அதுதான் நீயே பெட்டு உனக்கு எதுக்கு?
2: உனக்கு சோறு.

0: போறதே அதிகம். இதுல நீ வேற ஒரு ரெண்டு பேரும் கூட்டு வரைய வீட்டுக்கு, அதாவது இந்த பெட்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு.
1: சரி, நல்லது.
0: அடுத்த காலர் நம்ம கூட இணையறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: என்ன உங்களெல்லாம் பெட்டா வளர்க்குறாங்களா?
1: ஆமாங்க, என்னெல்லாம் பெட்டா தான் வளர்த்துறாங்க.
2: அப்படிதான்ப்பா இருக்கணும்.
1: அப்படிதான் இருக்கணுமா?
2: அப்பா கொஞ்சம் முடியும்,
1: கொஞ்சம் முடியும்.
0: இதுல இருந்து என்ன தெரியுது, பெட்டை தான் கொஞ்சுவாங்க, நம்மள கொஞ்சம்
2: நான் வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசம் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த என்ன ஜவஹர்லால் நேரு அருங்காட்சியகம்ல,
1: சரி,
2: அவங்களுடைய அருங்காட்சியகம் பார்க்க போனோம். அது இந்த பழைய அகமதாபாத் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அவ்வளவு அருமையா இருந்த அவருடைய, அவரு பயன்படுத்தின கோட்டு, அவர் படித்த புக்கு, அதெல்லாம் நான் பார்க்க விடல கண்ணாடியில இருந்து. அந்த ரூம் அழகா இருக்கு, அழகா அருமையா பண்ணி வச்சிருக்காங்க. பெட்டு, அவரு படுத்திருந்த பெட்டு, அவரு கோட்டு ஸ்டாண்டு, இந்த மாதிரி அவர் படித்த புக்கு, அப்புறம் அவர் எங்கெங்க அந்த மேடை பேச்சு, அத மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க.
1: குழந்தைங்களோட அவர் பேசின அந்த விஷயங்கள் அதெல்லாமே இல்ல,
2: அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அவ்வளவு என்ன தூய்மை நல்லா அவர் பாக்குறதுக்கு அமைதி, அப்படியே நம்ம ஏதோ தியானம் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது அந்த போய் இடத்துல. நிறைய அது மாதிரி பூங்காக்கள் எல்லாம் நிறைய வச்சிருந்து நல்லா அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கே நம்மளுக்கு அது என்னோ ஒரு ஆத்மாத்மா இருந்த மாதிரி இருந்தது. நம்மளாம் பாக்கல ஜவஹர்லால் நேரத்துலதான் பாத்துருப்போம். அங்க அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும் போது ஏதோ நம்ம கூட பேசுற மாதிரியே இருந்த மாதிரி இருந்தது.
0: நம்ம கூடவே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல்.
2: ஆமா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரை கந்து பேசுறீங்க?
3: வயசுல இருந்து பத்மா பேசுறேன்.
0: பத்மாமா நல்ல
3: கூட இணைஞ்சிருக்கிறது யாரு?
0: தமிழ் கூட நிவ்யா. ஜாலியா உங்க புன்னகை மாதிரியே
3: உங்க வாய்ஸ் அப்படியே கேட்டதான் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து நான் போனது வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி இருக்கும். ஜெர்மன்ல வந்து பையன் கூட்டு போனது மேடம் ஜூஸா சேர்ந்து வேக்சின் மியூசியம்.
1: சரி,
3: அதுல வந்து எல்லாரும் நின்று போட்டோ எடுத்துட்டோம். அப்ப போட்டோ எடுக்கும் போது ஹிட்லரோட நின்றுட்டு எங்க பையன் அப்பா எல்லாம் நான் சொன்ன எல்லாம் காந்தியோட நின்று நான் எடுத்திருக்கேன், நீங்க ஹிட்லரோட நின்று எடுத்துருக்கேன். எல்லாரும் அதை விரும்புவாங்க, ஒரு மாறுதலுக்கு நான் இதை எடுத்து எடுக்கிறேன் அப்படின்னாரு.
1: சரி, சூப்பர்.
3: மறக்க முடியாது.
0: நீங்க ஹிட்லர் வந்து ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லக்கூடாது, அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு.
3: ரெண்டு பக்கம், அதுதான் அவரு சொல்லுவாரு, ரெண்டு பக்கம் பாக்கணுமா அப்படின்னு. அப்புறம் ஸ்வீடன்ல அது மாதிரி ட்ரெஷரி கூட்டு போனாரு என் பையன். அந்த ட்ரெஷரில இவ்வளோ ஒரு வைரங்களால பண்ணப்பட்ட அந்த கிரீடங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப அழகா பாவம். அந்த மகுடம் சொல்லுவோம்ல, அது வந்து அந்த ட்ரெஷரில அது ரொம்ப அழகா இருந்தது. அது
1: சரி,
3: இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மியூசியத்துல பாத்துட்டு நினைச்சு பாப்பேன். வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி.
3: சந்தோஷம் சந்தோஷம்.
1: சரி, சிறப்பா எல்லாருமே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மியூசியம்ல பார்த்ததை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து வந்துட்டு என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
0: ஒரு பாடல் ஒன்னு கேட்டுட்டு வந்துடலாம். என்ன திரைப்படத்துல இருந்தா கோ திரைப்படத்துல இருந்தான் கேட்க போறோம். மதன் கார்க்கியோட வரிகள்ல ஆர் எஸ் ஜெயராஜ் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: 10:30 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இருந்துருக்கோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கோன்ற மாதிரி போயிட்டு வந்தால் அந்த அருங்காட்சியகம் எங்கே சமீபத்தில் போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால், 20 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், அப்படிலாம் இல்லை. சமீபத்தில் எந்த அருங்காட்சியகம் போனீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அதை கேட்கறதுக்காக ஆவலோடு இருக்கிறோம்.
1: எஸ், யார் அடுத்த நேயர் அப்படின்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா, திருவத்தூர் பத்மாவதிமா.
1: சொல்லுங்க பத்மாவதி, நீங்க அருங்காட்சியகம் எல்லாம் போயிட்டு வந்தீங்களா?
2: எங்கப்பா
1: அருங்காட்சியகம், மியூசியம் போனீங்களா?
2: நானு போறேன்.
1: போலியா? எதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்லையா அங்கெல்லாம்? போலியா? சரி, நீங்க என்ன பண்றீங்க? இப்ப லீவ் டைம், அதனால வந்துட்டு இப்ப பசங்களுக்கு உங்க பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுருப்பாங்களே, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு மியூசியம் போயிட்டு வரீங்க.
2: போயிட்டு
1: வந்தீங்களா? சூப்பர்.
2: சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நாங்களும் சாப்பிட்டாச்சு. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பாய் பாய், தேங்க்யூ. ஸோ எல்லாருமே வந்துட்டு மியூசியம் பத்தி ஒரு ஒருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல நீங்க போயிட்டு பார்த்து மிரட்சி அடைந்த அந்த மியூசியம் எது அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்த நேயர் யாரு?
0: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருக்கு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் பேசுறேன் மேடம்.
0: செல்வம் மேடம், நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
0: நீங்க சொல்லுங்க, என்ன மியூசியம் சமயத்துல போயிட்டு வந்தீங்க, அங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன?
3: அது வேலூர் கோட்டையில மேடம். அந்த ராஜாக்கள் பயன்படுத்தின அந்த பால், சிற்ப சிலைகள் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க மேடம். நல்லா இருக்கு மேடம் அது.
0: அப்படியே நீங்க நின்னு அப்படியே ராஜாவா உணர்ந்தீங்களா அந்த இடத்துல?
3: ஆமா ஆமா, எல்லாம் கண்ணாடி கிளாஸ்ல போட்டு வச்சுட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, நம்ம அதை மொத்தம் நம்மளுக்கு விடாவிரி தெரியாது, அது பார்த்துட்டு ரசிச்சு வரதுதான் முடியும் நம்மளால.
0: அவ்வளவுதான். அப்படியே நீங்க அது பக்கத்துல போய் நிக்கும் போது உங்களை நீங்களே ராஜாவா உணரணும், சந்திரமுகியா நான் உணர்ந்த தருணம் அப்படிங்கிற மாதிரி
3: நம்மள நினைச்சு கொண்டிருக்கான்.
0: அவ்வளவுதான். சரி, ராஜாக்கு ராஜா.
3: ராமேஸ்வரத்துல கூட பாத்த மேடம், அந்த அந்த இதுல கண்காட்சியில அந்த மிதக்கம் கல்லு இந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க மேடம்.
1: ஓகே, அது எல்லாமே நல்லா இருந்ததா?
3: ஆமா, நல்லா இருந்தது மேடம். அங்கவும் இருக்கு, மியூசியம் இருக்கு அங்க கூட.
1: ஓகே,
4: மெடிக்கல்
0: காலேஜ்கா?
4: காலேஜ் போனா சாகர வரைக்கும் உள்ளது அப்படியே படம் பண்ணிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு.
0: ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருந்தது, அந்த மாதிரி இருந்து பாத்துருது.
4: எல்லாம் வந்து ஒரு இதுல இதுல போட்டு கண்ணாடி போட்டு போட்டு வச்சிருக்காங்க.
0: சரிங்க, நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், கேக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜசேகர்.
5: நான் சின்ன வயசுல எங்க அப்பா வந்து டெல்லிக்கு போனாரு. அப்ப வந்து காந்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஜீவ சமாதி எல்லாம் அங்கெல்லாம் பாத்துட்டு வரும்போது அந்த காந்தியுடைய அருங்காட்சியகம் இருக்கு. அங்க போனோடனே அவரு ராட்டினம் இது பண்ண பாத்தீங்களா?
0: ஆமா.
5: அவரு அவரு இது உக்காந்துன்னு சுத்துவாருங்களே, நூல் கையில பிடிச்சு பண்ணுவாரு பாத்தீங்களா?
0: அது வந்து ராட்டினம், அந்த தறி நெய்கிறது,
1: தறியில சுத்துவாங்க. அது
5: தறியில நூல் நூல் எடுக்குது மேடம் அது.
0: ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க.
5: இப்ப நிறைய மிஷின் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து அவர் காந்தி கையிலே பண்ணுவாரு.
0: ஆமா, கதர் ஆடை அவரே பண்ணி உடுத்துவாரு.
5: அது வந்து அவர் பண்ணது வந்து அப்படியே அந்த இது வச்சிருக்காங்க அங்க அருங்காட்சியகத்துல.
0: அவர் பண்ணதே வா இல்ல அந்த மாதிரியா?
5: இல்ல, அவர் பண்ணதே தான். அப்புறம் அவர் கண்ணாடி எல்லாம் அங்க இருக்குது. அது இப்ப நினைவுபடுத்திருக்கீங்க, நன்றி மேடம். அதுதான் மேடம் என்ன கலந்தது.
0: நன்றி சார், நன்றி நன்றி.
1: பழைய நினைவுகளையும் வரலாற்றையும் வந்துட்டு பாதுகாத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவு களஞ்சியம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த மியூசியம் சொல்லுவோம். அப்படி எல்லாருமே எந்தெந்த மியூசியம் பார்த்தாங்க, அதுல அவங்க எது வியப்படைந்து பார்த்தாங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது மியூசியம் போயிருக்கீங்களா தமிழ்?
0: நான் நிறைய மியூசியம் போயிருக்கேன். சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா எழும்பூர்ல இருக்கு இல்லையா அந்த மியூசியம், அது ஏற்கனவே நிறைய டைம் போயிருக்கேன். ஆனாலும் மறுபடியும் வந்து ஒவ்வொரு முறை அங்க போகும்போது இல்ல புதுசாவே எனக்கு தெரியுது. அது வந்து மைண்ட்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டுல வந்து எல்லாத்தையும் லைனா ஓட்டி பார்த்தா
1: நீங்க போகும்போது எல்லாம் புதுசா தெரியுது, பெயிண்ட் அடிச்சிடுறாங்களோ அடிக்கடி.
0: ஆனா அதுவும் ஒரு உண்மைதான்.

0: கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் நல்லா பிரைட்டா பண்ணி வச்சிருக்கேன்.
1: பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா?
0: இப்ப இன்னும் அடிச்சிருக்காங்களா இந்த வாரத்துக்காக? ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது. அடுத்துல நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க உங்க பேரு. சொல்லுங்க, நீங்க போன மியூசியம் பத்தி சொல்லுங்க.
2: நான் ஒரு வாட்டி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது மகாபலிபுரம் போனோம்.
1: சரி,
2: அந்த போயிட்டு வரும்போது நான் ஸ்கூல் டீச்சர் வந்து தேன் பூரா பூரான்னு சொல்லுவாங்கல்ல, அச்சு நான் அந்த மேடம்
0: பாட்டும் நீங்க சொல்லுங்க நிவ்யா, நீங்க வந்து எங்க மியூசியம் வந்து
1: சமீபத்துல போனது அப்படின்னா மதுரையில வந்து காந்தி மியூசியம் சொல்லி, அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ அங்கதான் நாங்க ரீசெண்டா போயிருந்தோம். இப்ப அந்த லாஸ்ட் மந்த் போகும்போது ஜஸ்ட் நாங்க போய் விசிட் பண்ண போயிருந்தோம். அதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க போன அன்னைக்கு வந்துட்டு அந்த மியூசியம் லீவா பூட்டி வச்சிருந்தாங்க, அதனால வெளில இருந்தே பாத்துட்டு வந்துட்டோம்.
0: மியூசியம் வெளில இருந்து பாத்துருவோம். நீங்க தான் வந்து மியூசியத்தை முழுசா பாத்திருக்கீங்க அப்ப.
1: ஆமாங்க, வெளியில சுத்தி எல்லாரும் உள்ள மட்டும் தான் சுத்தி பாப்பீங்க, நான் மட்டும் தான் மியூசியம் வந்துட்டு வெளில, நான் மட்டும் கிடையாது, எங்க கூட வந்து எல்லாரும் வெளியில மட்டும் சுத்தி பாத்துட்டு வந்தோம்.
0: நீங்க என்ன வந்து பிளைட்ல போயிருந்தீங்களோ மொத்தமா பாத்திருப்பீங்க மேல இருந்து.
1: ஆமாங்க, மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துருக்கலாம். அடுத்தது அந்த பிளானும் இருக்கு, மேபி நெக்ஸ்ட் மந்த்ல மாதிரி போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ.
0: அப்பயாவது திறந்திருக்கிற டேட்டா பார்த்து போங்க.
1: நீங்க திறந்திருக்குன்னு போட்டிருந்தாங்கன்னு உள்ள போய் பார்த்தா எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. கேட்டா இன்னைக்கு லீவ் இன்னைக்கே வந்தேன்னு கேக்குறாங்க. ஏங்க, நாங்க இதுக்காக அங்கிருந்து இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் எனிவேஸ், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே.
0: ஆமா நிச்சயமா, அதே அந்த சாக்குல வந்து வேற ஏதோ போய் சுத்தி பாத்துட்டு வந்திருக்கீங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆவடியிலிருந்து பாஸ்கர்.
0: பாஸ்கர், சொல்லுங்க பாஸ்கர்.
3: அங்க தஞ்சாவூர்ல மியூசியம் போயிருந்தோம் மேடம். அங்க அந்த ஒட்டை வச்சு வீங்கி மறிக்குதிரை இதெல்லாம் தத்ரூபமா அப்படியே தோலை உரிச்சு அப்படியே வச்சிருக்காங்க மேடம்.
0: ஓ, அந்த அந்த மாதிரி தோல் உரிச்சுனா அந்த மாதிரி சிற்பங்கள் மாதிரி வச்சிருக்காங்களா?
3: சிற்பங்கள் மாதிரி வச்சிருக்காங்க. சரபோஜி மன்னர்களுடைய பயன்படுத்தின பொருள், அவங்க உரிச்சின ஆடைகள் எல்லாம் நல்லா இருந்தது பார்க்க.
0: சிறப்பு சிறப்பு.
1: எல்லாருமே அதிகமா போய் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதை தாண்டி மோனாலிசா ஓவியம்னு சொல்லுவாங்க, எது
0: கேள்விப்பட்டாலிசா? இப்ப சமீபமா மோனாலிசா அப்படிங்க, அந்த மோனிஷா மோனாலிசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரைமிங்ல வரும்,
1: அந்த படங்கள்ல கூட அந்த நேம்ஸ் எல்லாம் வருது, பாட்டு எல்லாமே வருது. பட் அந்த ஃபிகரிங், அதாவது அந்த ஓவியம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸா இருக்கும். ஸோ அங்க எல்லாருமே போய் பார்ப்பாங்க அப்படின்னு. நாமளும் டைம் கிடைக்கிறப்ப அந்த இடங்களுக்குலாம் போய் பார்க்கணும். அங்க கிட்டத்தட்ட வந்து 35,000 மேல வந்து நிறைய கலைப்பொருட்கள் எல்லாமே அந்த மியூசியம்ல இருக்கும். அது எல்லாமே போய் பாக்கலாம்.
0: நம்ம ஒரு நாள் ஃபுல்ல, ஒரு நாள் கூட பத்தாது, ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா முழுக்கா சுத்தி பாக்கணும்.
1: அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல, எல்லாமே பேபி அவங்க எல்லாமே இப்ப நம்ம இப்ப நம்ம ரூம்லயே பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 15 ஷாட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சிருந்திருக்கலாம். சோ வாட் எவர், நம்ம டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் போய் பாக்கணும். அடுத்தடுத்து மியூசியம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, என்னென்னங்கறதெல்லாம் சொல்லலாம். நம்ம
0: ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.
1: நேரம் 10:44 ஆயிட்டு ரெயின்போ பண்பலை 101.4 கெட்ஸ் கூ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். கெட்ஸ் கூ நிகழ்ச்சியில இருந்து இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா,
2: மியூசியம். நீங்க போய் பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கேன், இந்த மியூசியம் நிஜமாலுமே ரொம்ப அழகா இருக்கு, இதுல இந்த விஷயம் என்னால மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மியூசியம் எதுவா இருக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் புயல் காத்து இருக்கு, அடுத்தது மழையெல்லாம் வருமா காத்தா கேக்குதே, ஒருவேளை ஃபேன் கட்டி நிம்பாங்களோ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் வித்யா, சென்னை தாங்க.
2: சரி வித்யா, சொல்லுங்க, நீங்க போன மியூசியம் அங்க பார்த்த விஷயங்கள்
3: நிறைய இருக்குங்க. லிஸ்ட் நான் வந்து என்னோட குழந்தை வந்து 11 வயசு பொண்ணு, அவளும் வீக்கெண்ட் ஆனாலும் சரி வெளியில எங்க போனாலும் சரி எந்த ஊர் போனாலும் அந்த இடத்துல இருக்கிற அருங்காட்சியம் கட்டாயமா போய் பாக்குற பழக்கம் இருக்கு.
2: சரி,
3: சோ ரீசெண்டா போனோம் பாத்தீங்கன்னா நம்ம விக்டோரியா பப்ளிக் ஹால் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா? அது இப்ப உங்களுக்கே தெரியும், நிறைய லோக்கல் என்ஜிஓஸ் எல்லாமே நம்ம ஊரு நம்ம கதை அந்த மாதிரி அந்த பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வந்தது, கட்டிடத்துக்கான காரணம், அதோட வரலாறு, அதுல ஒரு சின்ன அருங்காட்சியகம், அதுல இப்போ இருக்க நவீன மக்கள் அவங்களோட டிஸ்பிளே, அதுல வந்து ஒரு ஆர்டிஸ்டோட டிஸ்பிளே ஒண்ணு பார்த்தோம். சோ இப்ப ரீசெண்டா பார்த்தது அதுங்க. அதை தவிர்த்து கீழடி, நான் மதுரை தான், சோ கீழடி அருங்காட்சியம் போய் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராமேஸ்வரம் அப்துல் கலாம் அவங்களோட போய் பார்த்திருக்கோம். அதே மாதிரி தரங்கம்பாடி அங்க போய் அங்க இருக்க அருங்காட்சியமும் பார்த்திருக்கோம்.
2: போய்கிட்டே இருக்கேன், தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி பாத்திருக்கீங்க போல, அருங்காட்சியகத்துக்கு மட்டுமே செலவிட்டு.

0: இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது. அருங்காட்சியகமும் அதில் ஒரு பங்கு. ஏன்னாங்க குழந்தைங்க இப்ப படிப்பு முறையில எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்றத நாங்க ரொம்ப வலியுறுத்துறோம் பெற்றோர்கள். அதனால வந்து மாண்டெஸரி வழிமுறை குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட அண்ணியும் ஒரு ஆசிரியர்னால அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதை பத்தி நோட்ஸ் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே படிச்சுப்போம் குழந்தைங்க முழுக்கண்டு. இப்போ படிச்சுட்டு அங்க போய் பாக்குறப்போ அதை படிச்சுட்டு அங்க போய் பார்த்தா இன்னுமே நன்னா புரியும். இல்லைன்னா வந்து போட்டோஸ் அதெல்லாம் சரியா கதைகள் பேசாதுன்னு சொல்லுவாங்க. படிச்சுட்டு போனோம்னா அந்த போட்டோஸ் கூட நமக்கு கதை பேசும்.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இப்ப நீங்க சொன்ன விஷயங்களுமே. நன்றி அழைத்ததற்கு. நிஜமாவே ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது ஒரு விதம், இன்னொரு பக்கம் அதை
2: தெரிஞ்சுக்கிட்டு
1: அங்க போறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி நம்ம கண் முன்னாடி இந்த காட்சியை கொண்டு வந்து நிறுத்துங்கிறது சொல்லியிருந்தாங்க. போட்டோ கூட பேசுவோம்.
2: ஆமா அது உண்மைதான். அவங்க சொன்னாங்க பாத்தீங்க விக்டோரியால இப்போ வந்து சமீபத்துல அது திறந்துருந்தாங்க. அது நிறைய பேர் இப்போ அதைதான் வந்து போயிட்டு எல்லாம் விசிட் பண்ணிருக்காங்க. உங்க வீட்லயும் குழந்தைங்களா இருக்கிறாங்க லீவ் இல்லையா, அதனால சும்மாதான் இருக்காங்கன்னா கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போங்க. எழும்பூர் மியூசியமும் நம்ம ஏற்கனவே நிறைய டைம் போயிருக்கணும். விக்டோரியா மால் இப்ப கொஞ்சம் நிறைய புதுப்பிச்சு நல்லா செமையா இருக்கு. அதனால வந்து எல்லாருமே போயிட்டு பாருங்க.
1: நிறைய மியூசியம்ஸ் எல்லாம் போறது அப்படிங்கப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்குமே வந்து அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். எதுவுமே இல்லாம இந்த ஒரு பொருள் எல்லாம் இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு, இதை பார்க்கவே இத்தனை பேர் வராங்க, எல்லாமே நல்லாதான் இருக்கு, நம்மளும் நாலு பேர் போய் பார்த்துட்டு வருவோம்ப்பா அப்படிங்கிற ஒரு மாற்று எண்ணத்தை கொடுக்கற மாதிரியான விஷயங்களை மியூசியம் கண்டிப்பா தரும். அடுத்த நேயர்
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க?
3: நல்லா இருக்கோம். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் எல்எஸ் காலேஜ்ல.
1: சரி சொல்லுங்க, நீங்க போன மியூசியம்?
3: மியூசியம் நம்ம கன்னியாகுமரி காந்தி மண்டபம் தான்.
2: காந்தி மண்டபம். கன்னியாகுமரியில வந்து சூரிய உதயம்லாம் பாத்தீங்களா?
3: என்ன
1: விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நம்ம அதை பேசுவோம் சொல்லுங்க.
3: அதுல எல்லாமே காந்தி அவர்கள் ஏற்கனவே காந்தியோட பொருட்கள், காந்தி பயன்படுத்தி எல்லாமே அந்த இதுல வச்சு ரொம்ப சிறப்பா வச்சிருக்காங்க.
1: சரி, வேற மியூசியம் ஏதாவது போயிருக்கீங்களா?
3: வேற மியூசியம் கேட்டீங்கன்னா பேரறிஞர் அண்ணா.
1: எந்த ஏரியால?
3: காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்.
1: காஞ்சிபுரம் போயிருக்கீங்க, சூப்பர்.
3: அவர் பாத்தீங்கன்னா அவரு அந்த காஞ்சிபுரம் உள்ள போனாலே நினைக்கும் பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அந்த கோட்டு போட்டுட்டு அங்க நிக்கிற மாதிரியா இருக்கும் உள்ள
1: நுழையே.
3: அந்த இது வந்து ரொம்ப எனக்கு மனம் கவர்ந்தது. அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா நம்ம தில்லையாடி வள்ளியம்மை. நம்ம எதிர்வத்தி பாருங்க, என்ன ஒரு மாயவரம் பக்கத்துல தில்லையாடி வள்ளியம்மை தில்லையம்மூர் சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கு பாருங்க. இந்த நினைவு மண்டபம், நினைவு மண்டபம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழியாமலும் வருங்காலத்திற்கு
1: கண்டிப்பா
2: சூப்பரா வந்து இதே மாதிரி வந்து நீங்களும் எங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கால் பண்ணி சொல்லலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 298638 அல்லது 295254544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து ஒரு பாடல் ஒண்ணு கேட்டுட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா.
2: விடுதலை திரைப்படத்திலிருந்து தான் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:54 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைய பகுதியில் இப்போ வந்து இருக்கிறோம்.
1: எஸ் நிறைய பேர் வந்து மியூசியம் பார்த்து நீங்கள் போய் பார்த்துட்டு சே இதெல்லாம் வந்துட்டு எப்படிப்பா மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த கண்ணாடிக்குள்ளேயே எல்லாம் இருக்கே, கொஞ்சம் வெளியில் கொடுத்தா நல்லா இருக்குவே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
0: நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள்
1: சொல்லிக்கிட்டு அப்படியே டாடா பாபாய் சொல்லிட்டு தமிழ் அனுப்பிச்சுட்டு நாம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.
0: வாழ்க்கை என்பது மொட்டுக்கள் நிரம்பிய மலர் தோட்டம், நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் பூக்கள் பூக்கும். வாழ்க்கை என்பது மொட்டுக்கள் நிரம்பிய மலர் தோட்டம், நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் பூக்கள் பூக்கும் என்ற வரிகளோட இன்றைய நிகழ்ச்சி தொகுப்புல இருந்து அப்படின்னு டாடா பாபாய் சொல்லிக்கிற நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இருந்தது நான்கே தமிழ் மொழி.
1: எஸ் உங்களோட அந்த மொட்டுக்கள்ல மலர்ந்த மலர்களை வச்சு ஒரு மாலையை கட்டி உங்கள் கழுத்துல போட்டு டாடா பாபாய் சொல்லி அனுப்புறது நான் நிவ்யா.
0: இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஜெயஜெய திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகள்ல பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை

0: 11 மணி 7 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் உங்களுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 4th-5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு சுப்பையன்னு சொல்லி ஒரு சார், அந்த சார் வந்து எப்போவுமே யாரோட பர்த்டே வந்தாலுமே எல்லாருமே யூஸ்வலாகவே பர்த்டே வருது அப்படின்னாலே நம்ம வந்து சாக்லேட்ஸ் கொடுக்கறது கேக் கொடுக்கறதுங்கிறது வழக்கம் தான் இல்லையா. அப்படி வந்து என்கிட்ட கேக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நானும் வந்துட்டு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ வாங்கித்தர வரைக்கும் வந்து உன் பேர் ப்ராமிஸ் தான் அப்படி விளையாட்டாக சொன்னார். இன்னைக்கு வரைக்குமே என் பேர் ப்ராமிஸ் தான். நேற்று அவர் பார்த்ததுமே கூட ப்ராமிஸ் எப்படி இருக்க அப்படின்னு தான் வந்து பேசவே ஆரம்பித்தாரு. ஸோ நம்மளோட பேரே பாருங்களேன், ஏதோ ஒரு சமயத்தில் எப்படியோ ஒரு செல்ல பேர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேரவே மறந்து எவ்வளோ வருஷம் ஆனாலுமே வந்து நமக்கு வைக்கக்கூடிய அந்த நிக் நேம் பட்ட பேர் தான் ஞாபகத்தில் இருக்குல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்களுக்கு யாராவது நிக் நேம் வச்சிருக்காங்களா? வீட்டில் இருக்கிறவங்களும் வச்சிருக்கலாம், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வச்சிருக்கலாம், இந்த மாதிரி டீச்சர்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிக் நேம், சின்ன வயசில் வச்ச நிக் நேம் என்னது? இன்றைக்கும் என்னை வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா எனக்கு அப்போல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம சொன்ன விஷயத்தை நிறைவேற்றலைங்கிறக்காக இப்படி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வரும் குட்டியா. என் இப்போ யோசிக்கும் போது வா செமல்ல நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் பாருங்களேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். 2986-00038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0444 இணைப்புன்னு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வயசில் வச்சு நிக் நேம் பட்ட பேர் என்னது அப்படிங்கிறது எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம். கலா சொல்லுங்க. கலா உங்களுக்கு சின்ன வயசுல வச்ச பட்ட பேர்
1: என்னது?
0: புரியல.
1: சுட்டி
0: சுட்டின்னு கூடுவாங்களா? சூப்பர். உங்களுக்கு சுட்டின் பேர் வச்சதெல்லாம் அப்ப அந்த சின்ன கவுண்டர் படத்துல வர பாட்டு கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் வருமா? அவ்வளவு வாழ் பொண்ணு நீங்க. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்களேன், எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு. என்னதான் பார்த்து பார்த்து வந்து இந்த எழுத்து பார்த்து வைக்கிறது, டைம் பார்த்து வைக்கிறது, அப்புறம் சம்டைம் நிறைய வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் பார்த்து எவ்வளவு பேர் வச்சாலும் நமக்கு வச்சிருக்கிற அந்த பட்ட பேர் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அழாதீங்க. அப்படி அடுத்து நேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கார்த்திக்.
2: எனக்கு
0: வந்து
2: கூப்பிடுவாங்க.

0: பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது, தப்புல. சரி வேற ஏதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஓகே பரவாயில்லப்பா, இது கூப்பிட்டுறதுனால எனக்கு ஜாலி தான் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? வணக்கம்
1: வணக்கம் நிவ்யா மேடம்.
0: யார், எங்க இருந்து?
1: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம் மாஜு கந்த கந்தசாமி.
0: சொல்லுங்க கந்தசாமி, உங்களுக்கு என்ன நிக்னேம் இருந்துச்சு?
1: எங்க சின்ன வயசுல எங்க பாத்தி பேச்சு பேரு வெள்ளை.
0: வெள்ளைன்னு வச்சிருக்காங்களா?
1: ஏன்னாக்கா எங்க வீட்லயே நான் தான் கொஞ்சம் சிவப்பா இருப்பேன்.
0: சரி,
1: அதால வந்து வெள்ளை வச்சானா அதே மாதிரி வெள்ளந்துதான்
0: இருப்பேன் எதுவும். சரி, சரி, நல்ல விஷயம் தான். வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. இப்படி ஒரு ஒருத்தரும் வந்துட்டு அவங்களுக்கு வச்ச அந்த நிக்னேம் என்னங்கிறத நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன பேரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, காத்துக்கிட்டு இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல்ல.

0: கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பதினோரு மணி 17 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில நாம கேட்டுட்டே இருக்கோம் உங்களோட நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன வயசுல வச்ச ஒரு நிக் நேம் என்னது, செல்ல பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒருத்தரும் ரொம்ப ஆர்வமா வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அடுத்த நேர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
2: சொல்லுங்க நித்யா.
3: எனக்கு வந்து குட்டி பொண்ணுன்னு எங்க அப்பா கூப்பிடுவாங்க.
2: குட்டி பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. சூப்பர்.
3: ஆமா, நல்ல குட்டியா உந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி பிள்ளை குட்டி பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க.
2: அப்படி கூப்பிடுவாங்களா?
3: கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல, அவ்வளவுதான். எங்க அப்பா இல்ல.
2: சரி, வருத்தப்படாதீங்க. அந்த பேர் நினைவில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவங்களும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்மள நோட் பண்ணிருப்பாங்க. அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
4: அம்பத்தூர் மேனாம்பேடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன் மேடம்.
2: சொல்லுங்க ரகுராமன்.
4: இந்த டாபிக் சரியான டாபிக், எனக்கு சின்ன வயசுலயே கூட்டு வச்சு மேடம்.
2: அப்படியா, சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பேரு உங்களுக்கு சின்ன வயசுல?
4: எனக்கு பிரைமரி ஸ்கூல்ல வந்து நான் 5வது படிக்கும் போது தேவதாஸ் வாத்தியார்னு ஒரு வாத்தியாருங்க. என்ன வந்து என் பேர் ரகுராமன் இல்லைங்களா?
2: சரி,
4: சாப்பாட்டு ராமான்னு கூப்பிடுவாருங்க. ராமன் எத்தனை ராமன் அடி அப்படின்னு சொல்லிட்டு, வாடா சாப்பாடு ராமன் சொல்லிட்டு கூப்பிட்டு தலையெல்லாம் சீ விட்டு எனக்கு பட்டன் எல்லாம் மேல இருக்கிற பட்டன் எல்லாம் தந்து விட்டுருப்பா, அதெல்லாம் போடுவாரு.
2: ஓகே, நல்லா பாத்துப்பாங்க.
4: ஆமா, பண்ணுவாரு. அதே மாதிரி 10th படிக்கும் போது வந்துட்டு ராதாகிருஷ்ணன் ஸ்கூல்ல படிச்சாங்க திருத்தன்ல.
2: சரி,
4: அவரு ராதாகிருஷ்ணன் சார், மேக்ஸ் சாரு. நாங்க ஏ செக்ஷன்ல 50 பேர் இருந்தாங்க.
2: சரி,
4: வாடா துரியோதன கூட்டங்களா, எல்லாம் மேக்ஸ் நோட் எல்லாம் எடுத்துனாங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் எடுத்துனாங்க அப்படின்னு, சாப்பாடு ராமனுங்களா அப்படின்னு.
2: சரி சரி, சிறப்பு. உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல, அதை சொல்லல இப்போ. ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. இதே மாதிரி ஹாப்பியாவே இருங்க. சின்ன வயசுல வந்துட்டு நிறைய பேர்கள் நம்மள வந்து பட்ட பேர்கள் வச்சு கூப்பிடுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள். இல்ல ரொம்ப வந்துட்டு அப்ப நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்க போச்சா, சூப்பர்ல, நமக்கும் ஒரு பேர் இருந்திருக்கு தானே. நம்மளோட பேரை தாண்டி நம்மள இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பலருக்குலாம் வந்து நம்மளோட பேர் புரியாது, மாத்தி மாத்தி கூப்பிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். அதுல லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு வைக்கக்கூடிய அந்த நிக் நேம், பட்ட பேரு அப்படிங்கறது, எப்ப யோசிச்சாலுமே வேற யாராவது அந்த பேர் சொல்லி யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா கூட நம்மளதான் கூப்பிடுறாங்களோன்னு நம்மள அறியாமலாம் திரும்பி பாத்துருவோம். இன்னைக்கும் அப்படி எல்லாம் நடந்த சம்பவங்கள் இருக்கா? எப்படி, என்ன பட்ட பேர் உங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
5: வணக்கம் மேம். வேலூர் கட்டாடி சந்திரசேகர்.
2: சொல்லுங்க சந்திரசேகர்.
5: சின்ன வயசுல குட்டியா இருப்பேன் மேம். சின்னவனால குட்டி அப்படிங்கறத குட்டான் அப்படின்னு தாத்தா வந்து பேர் வச்சாரு. நாளடிவுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்திரு சந்திரு அப்படின்னு சொல்லி, அந்த சந்திரு அப்படிங்கிற ஒரு பேர் தான் என்னுடைய ஒரு நிக்னேமாவே என்னுடைய
6: எனக்கு
2: தெரியல. ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. ஒரு ஒருத்தரும் வந்துட்டு அவங்களுக்கு வச்சிருந்த அந்த நிக்னேம் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து யாரெல்லாம் என்ன சொல்ல போறாங்க தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.
7: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும்

0: 11:27 ஆயிட்டு இருக்க வேலையில எஃப்எம் ரெயின்போல நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஷோ உங்களுடன் ஷோ. சோ இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போல நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர்கள்லாம் நமக்கு இருந்தாலும் நமக்குன்னு மற்றவங்களால வைக்கப்படக்கூடிய அந்த நிக்னேம் அந்த சமயத்தில் பயங்கரமான காண்டாக்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் எப்போ நினைச்சாலும் சரி, இன்னைக்கு சிரிப்பு வருது, இதுக்கெல்லாமா நான் இவ்வளோ கோவப்பட்டேன், எனக்காக இவ்வளோ பெரிய செல்ல பேர்லாம் வச்சுருக்கீங்களே செல்லக்குட்டிகளே அப்படின்னு இப்போ அவங்கள எல்லாத்தையும் நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நிக்னேம் என்னங்கிறது என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள் 2986008 அல்லது 2952054 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 இனிப்பெண்ணை சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு.
1: நான் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்க சசிகலா, உங்களுக்கு சின்ன வயசுல வச்சிருந்த நிக்னேம் என்னது?
1: சின்ன வயசுல வச்ச பேர் வந்து எனக்கு பட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் என்னைய. அப்ப எனக்கு வந்து ரொம்ப காண்டா இருக்கும், என்ன இது பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு கொஞ்சிராங்களா இல்ல நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா? சில நேரம் வந்து பூனைக்குட்டின்னு சொல்லுவாங்க, சில நேரம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. என்ன இந்த பூனைக்குட்டி பூனைக்குட்டின்னு தான் சொல்றீங்க, எனக்கு கோபமா வரும். அதுக்கப்புறம் பூனைக்கிட்ட பழகி பழகி அதுக்கப்புறம் அழகா இந்த பூனைக்குட்டி பெரியா நம்மளுக்கு வச்சாங்க,
0: இவ்வளவு நல்ல பேரும் எனக்கு வச்சீங்க அப்படின்னு ஆயிடுச்சா?
1: இப்போ அந்த மாதிரி அந்த பேர் நம்மளுக்கு இருக்க கூடாதான்னு
0: தோணுது. ஓகே, சூப்பர்ங்க, சூப்பர், நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், ராதாகிருஷ்ணன் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். மேடம்
0: சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன்,
2: என் பேர் வந்து ஆக்சுவலா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் நிலைவா என் ராதாகிருஷ்ணன் வச்சிருந்தாங்க. ஆனா சின்ன வயசுல வந்து எனக்கு பல்லு எத்தி இருக்கும் மேடம், அதனால எத்து பல்லான்னு கூப்பிட்டு இருப்பாங்க நிறைய. 7வது வரையில அப்படிதான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 8வது 9வது போது ஒரு வளர்ச்சி, நல்ல பயங்கர ஹைட் ஆயிட்டேன் நானு. ஆனா அதுக்கப்புறமா பூரா அப் டு காலேஜ் வரையில் பாத்தீங்கன்னா லாங் மேன் லாங் மேன் கூப்பிட்டாங்க என்ன.
0: சரி, லாங் மேன் ஆயிட்டீங்களா நீங்க? ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
0: சொல்லுங்க உங்க பேரு.
3: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராணி.
3: என்னோட நேம் வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் வச்சது மெக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மெக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கொட்டை, இந்த பனங்கொட்டையில எல்லாம் சின்னதா இருக்கும்ல, அத வந்து மெக்கு கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்களா, அத மாதிரி நான் குட்டியா இருக்கிறதுனால எனக்கு அந்த பேரு தான். ஏதாவது திட்டுறதா இருந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரி,
3: மிக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அப்படி மிக்கின்னு கூப்பிட்டேன்னா நான் வந்து என்னன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா திட்டுறாங்க திட்ட போறாங்க அப்படின்றது.
0: அதுக்கு உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த நேம் இருக்கறனால ஓகே, இவங்க திட்டதான் போறாங்க கோவமா இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி.
3: ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கிடும். இப்போ இப்பவும் கூட எனக்கு யாராவது அக்கா இன்னொரு அக்கா பேசும்போது கோவமா இருந்தானே அவன் மிக்கி உன்ட்டு பேசினாளா அப்படின்னு கேட்டானே இன்னொரு அக்கா சொன்னாலே தெரிஞ்சுக்கிடும் ஏதோ நம்மள கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பேசிருக்காங்க அப்படின்றத.
0: சரி,
3: அதனால பேரே மறந்து போச்சு எனக்கு, இந்த மெக்கின்ற பேர் தான் நிலைச்சு நிக்கிறேன்
0: இப்போ வரைக்கும். ஓகே, சூப்பர், ஓகேங்க. அடுத்த நேர் யாருங்கன்னு பாப்போம். வணக்கம், நீங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வச்ச நிக்னேம் என்னது, என்ன நிக்னேம் வந்து உங்களுக்கு வச்சிருந்தாங்க அப்படிங்கறது. சின்ன வயசுல வந்து நிறைய பேர்கள்லாம் வச்சிருப்பாங்க, அதுல எனக்கு ஞாபகத்துல இருக்கிறது இதுதான் அப்படின்னா என்ன பேர்னு சொல்லுங்க. வணக்கம்,
4: இனிய கால நேரம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: எஸ் பிரபு, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பிரபு.
4: மேடம், என்ன சின்ன வயசுல இருந்து பிரபு அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க அம்மா அப்பா எல்லாம்.
0: சரி,
4: அவங்க பார்க்கும் போது என்ன கீழே தரலன்னு கூட நடக்க விட மாட்டாங்க, அவ்வளவு செல்லமா தூக்கி வளர்த்து என்னை ரொம்ப கொஞ்சுவாங்க.
0: சரி, ஓகேங்க, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேயர் யார் எங்கே இருந்தேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களுமே வந்து உங்களுக்கு வச்சிருக்க நிக்னேம் என்னங்கிறது எங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கால் பண்ணுங்க 2986008 அல்லது 2952054 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 இணைப்பெண்ணை சேர்த்துக்கலாம்.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா ஸ்விட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 11:43 ஆகக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் உங்களுடைய நிகழ்ச்சி, உங்களுடன் ரெயின்போல இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுல வச்ச அந்த நிக்னேம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வித்தியாசமான பேர்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன சொல்ல போறாங்க, அந்த பேருக்கு முன்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து தெரிஞ்சுப்போம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம்மா, வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரொட்டேஷன் பூந்தமல்லி ஜி, போஜராஜன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க போஜராஜன்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு சின்ன வயசுல என்ன பாட்டு பேர் இருந்தது?
1: சாப்பாட்டு ராமன் கும்பிடுவாங்கம்மா.
0: உங்களையும்மா? ஏன், நிறைய சாப்பிடுவீங்களா?
1: போஜராஜன் சாப்பாட்டு ராமனா?
0: ஓ, அதனால அப்படி கூப்பிடுறாங்க. நீங்க பண்ற ஏதாவது நாட்டினஸ் வச்சுட்டு உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்களா? இப்ப விளையாடிட்டே இருக்கு, துரு துருன்னு இருக்கிறது அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இல்ல பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படி?
1: என் பேர் போஜராஜன், போஜனத்துக்கே ராஜா, சாப்பாட்டுக்கே ராஜா அப்படின்னு.
0: சரி, அப்படி வச்சுட்டாங்களா? சரி, ஓகே, நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேர் யார் எங்கிறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களோட சின்ன வயசுல உங்களுக்கு வச்ச அந்த நிக்னேம் என்னது அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னா கால் பண்ணுங்க 2986003829205544 அப்படிங்கிற ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். 0444ங்கிற இணைப்பெண்ணையும் சேர்த்துக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: கோபி.
0: சொல்லுங்க கோபி, உங்களுக்கு என்ன நிக்னேம்?
2: அதாவது சுட்டன்னு சொல்லுவாங்க, கடைக்குட்டி மாங்கன்னா கடைசி வீட்டுல.
0: சரி,
2: கூடி பாத்தீங்கன்னா சொல்ற
0: சொல்லிட்டே
2: இருக்கும். அதாவது புதுசா பாத்தாங்கன்னா யாரை பார்த்தாலும் கூடிய தூக்கி பார்ப்பாங்க, உடம்ப முடியா ஒரு சில நாட்டு
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு.
3: நன்றி அழைத்ததற்கு.
0: எஸ், இந்த காமன் நேம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாப்பா தம்பி அப்படிங்கறதெல்லாம் ஜென்ரலா பூ அமு இதெல்லாமே வந்து ஜென்ரலா போயிடுதுல. பட் இருந்தாலும் அதுவுமே எங்க வீட்லயும் எங்களுக்கு அதுதான் நிக்னேம், எங்களுக்கு அதை தாண்டி வேற எதுவும் பேர் வைக்கல. எங்க கூட இருக்கிறவங்களும் எங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னா நோ இஷ்யூஸ், கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாக்கலாமா? வணக்கம்.
4: ஹலோ,
0: சொல்லுங்க உங்க பேரு.
4: என் பேர் கவியரசன் மேடம், மகாபலிபுரத்துல
0: இருந்து. சொல்லுங்க கதிரரசன்.
4: மேடம், என்னோட நிக்னேம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எலின் கூப்பிடுவாங்க மேடம்.
0: எலின் கூப்பிடுவாங்க, ஏன்?
4: ஏன்னா நானு கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பேன், எல்லாரையும் போயிட்டு கேட்டெல்லாம் பண்ணிட்டு அந்த சீட்ல
0: உட்காந்துருவேன்.
4: அதனால எல்லாருமே எலி எலின்னு கூப்பிட்டு
0: அப்படி கூப்பிடுவாங்க.
4: 10th standard வரைக்கும் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் மாறியும் அந்த நேம் அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு.
0: நீங்க மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, உங்க பேரும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு.
4: ஆமா ஆமா.
0: சரி, சூப்பர்.
4: 10th 12th இருந்து அப்படியே டோட்டலா மாறி.
0: அப்படி அதுக்கப்புறம் மாறிடுச்சா? ஆனா அந்த பேரை நீங்க மிஸ் பண்ணது உண்டா? அச்சா, நம்மள அப்படி கூப்பிடுவாங்களே, நல்லா இருக்குமேன்னு.
4: ஆமா மேடம், இப்ப கூட எங்க வைஃப் கூட அப்படிதான் கூப்பிடுவாங்க.
0: அதனால பிரச்சனை இல்லையா? ஓகேங்க, ஓகே, நன்றி அழைத்ததற்கு. சின்ன வயசுல வச்ச பேரு கல்யாணம் ஆயிடுச்சு.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.

0: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy.
2: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இனி எல்லாமே தூள. 11:52 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில கேட்டுக்கிட்டே இருக்கோம் உங்களுடன் ரெயின்போ. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வளர்த்தாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்காக ஒரு நிக்னேமை வச்சு இங்கே வா நீ தான் என் சொல்லக்குட்டி உனக்காக நான் ஒரு பேர் வைக்கிறேன்னு வச்சிருப்பாங்க. அது என்ன பேர் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, யார் இங்க இருந்த?
1: தினேஷ் திருச்சி.
0: சொல்லுங்க தினேஷ், உங்களுக்கு என்ன நிக்னேம் இருந்தது, பட்ட பேர் என்ன வச்சாங்க குட்டி வயசுல?
1: இட்லி தினேஷ் சொல்லுவாங்க, ஏன்னா எது கேட்டாலும் மனது கேட்டாலும் ஒண்ணு ரெண்டு இட்லி கட்டி சொல்லி சாப்பிடு ரெண்டு இட்லி கட்டி சாப்பிட்டு சொல்லுவேன். அதனால இட்லினே பேர் வச்சுட்டாங்க.
0: இட்லினே பேர் வச்சுட்டாங்களா? என்ன பிரச்சனை சாப்பிடு சரியா இருங்கறது எவ்வளவு சூசகமா சொல்லிருக்கீங்க. நிஜமாலுமே இங்க எவ்வளவு வந்துட்டு டென்ஷனா இருந்தாலும் சரி எவ்வளவு ஜாலியா இருந்தாலும் சரி பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் பிடிச்ச டிஷ்ஷஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா மன அழுத்தம் எல்லாம் குறையுமா? எஸ், அடுத்த ஒரு மணி நேரம் என்னமா பண்ண போறேன்னு கேக்குறீங்களே, பிடிச்ச டிஷ்ஷை தான் சாப்பிட போறேன். அதுக்கப்புறமா வந்து ஷோ பண்றதுக்காக நம்ம ஷாலினியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 12:00. இனி இப்போ நேயர் யார்
2: சின்ன
0: வயசுல என்ன பேர் வச்சிருந்தாங்க?
2: அதனால சேட்டை நிறைய பண்ணுவோம். அதனால எனக்கு பேர் சுழியன்.
0: சுழியன் ஒரு பேரு.
2: ஆமா, எல்லாரும் என்ன சுழிப்பா எங்கடா காணா அப்படின்னு கேப்பாங்களா,
0: அப்படி கேப்பாங்களா? சரி, ஓகே, நன்றி அழைத்ததற்கு. நிறைய பேர் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வச்சிருந்த அந்த சின்ன வயசுல வச்சிருந்த வந்து பட்ட பேர்கள் என்ன அப்படிங்கறத நினைவுபடுத்தி அதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லணும். ஒரு காலத்துல கடுப்பா இருந்திருந்தாலும் இன்னைக்கு அதை சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்க உணர்ந்தாங்களே இல்லையோ, அவங்க சொல்லும் போது கண்டிப்பா நாம உணர்ந்திருப்போம். ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்கல்ல. இதே மாதிரி ஒரு ஒருத்தரும் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் நமக்கு வந்து அவ்வளோதான் டைம் அப் அப்படிங்கிற மாதிரி டைம் முடிஞ்சு போச்சுங்கிற காரணத்தினால இன்னொரு நாள் வேற ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு வரேன், அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். கால் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாராட்டுக்கள். கால் இங்கே அட்டன் பண்ணி சொல்ல முடியலன்னா கூட அந்த பட்ட பேர் உங்களுக்கு யார் வச்சாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க, அவங்களும் சேர்த்து ஹாப்பியாக வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
4: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா?
4: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பற்றிய சிறுகுறிப்பு.
1: பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் கேட்கவிருப்பது பிரதம மந்திரி டெலிலா திட்டம். பின்தங்கிய சமூகங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு சட்ட உதவி மற்றும் சேவைகளை வழங்கும் நோக்கில் நமது பாரத அரசாங்கத்தின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் ஆகியவை இணைந்து டெலிலா முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலம் குடிமக்கள் இந்த சேவைகளை எந்த கட்டணமுமின்றி இணையதளத்தில் அணுகலாம். அரசாங்கத்தின் இந்த திட்டம் தொழில்நுட்பம் சார்ந்த தளமான டெலிலா போர்ட்டலில் குடிமக்கள் பொது சேவை மையங்களில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் வழக்கறிஞர்களிடமிருந்து சட்ட ஆலோசனையை பெறுவதற்கு வழிவகை புரியும். பொது சேவை மையங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து மட்டங்களில் சட்ட சேவைகள் வழங்கப்படும். அரசு சாரா நிறுவனங்கள், மருத்துவமனைகள், சட்டக்கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகள், தன்னார்வ சேவை வழங்குபவர்கள் ஆகியோரின் பொது சேவை மையங்கள் மூலம் இணைக்கப்படலாம். இதுபோன்ற சேவைகளை வாங்குவதற்கு அல்லது பெறுவதற்கு சிரமப்படுபவர்களுக்கு நீதிக்கான அணுகலை

0: மேம்படுத்தும் நோக்கில் இது செய்யப்படுகிறது. குடிமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முதன்மை பணியாளராக சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் இருப்பார். கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கு சட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள உதவுவதற்கும் வழக்கறிஞர் ஆலோசனைகளை விரிவாக விளக்குவதற்கும் வழக்கறிஞரின் ஆலோசனையின்படி அடுத்த நடவடிக்கைகளில் உதவி வழங்குவதற்கும் அந்த சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் உதவிடுவார். பெண் சட்டத்துறை தன்னார்வலர்களுக்கு பொது சேவை மையங்கள் மூலம் சட்ட சேவைகளை வழங்குவதற்கான பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு தகுந்த உதவிகளை வழங்கி பெண்களுக்கான அதிகாரமளிப்பை ஊக்குவிக்க முடியும். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒவ்வொரு மாநில தலைநகரிலும் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தால் ஒரு வழக்கறிஞர் குழு வழங்கப்படும். ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் சட்ட சேவைகளின் தரத்தை மதிப்பிடுவதற்கு வலுவான மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும். இவை அனைத்தும் டெலிலா திட்டத்தின் முன்முயற்சிகளாகும். மேலும் டெலிலா முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாநில சட்ட சேவை ஆணையங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் ஆகியவற்றில் நிலை கொண்டுள்ள வழக்கறிஞர்கள் குழுவினரால் வழங்கப்படும் சட்ட ஆலோசனைகளை திட்டமிடுதல் மற்றும் வீடியோ கான்ஃபரன்சிங் வசதிகள் மூலம் குடிமக்களை வழக்கறிஞர்களுடன் இணைப்பதாகும். இந்திய நீதித்துறையின் முன்னோடி திட்டங்களில் டெலிலா முக்கியமானதாகும். இதன் மூலம் சட்ட சேவை நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சுலபமாக கிடைத்து வருகிறது. எளிய மக்கள் தங்களுக்கு தேவைப்படும் சட்ட உதவி சார்ந்த வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை வழக்கறிஞர்களிடமிருந்து நேரடியாக பெற முடிகிறது. தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினால் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான அணுகலை எளிமையானதாக மாற்றும் இந்த திட்டம் குடிமக்களின் நலனில் அக்கறையோடு செயல்படும் திட்டமாகும். பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் கேட்டது பிரதம மந்திரி டெலிலா திட்டம்.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புதும் காலை
1: மதிய நேரத்திலும்
2: தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அனைவருக்கும் மதிய வணக்கம். நேரம் 12:06 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியை கேட்க போறீங்க ஷாலினி கூடயும்
1: பிரகதீஷ் கூடயும்.
0: ஓகே, இன்னைக்கு பிரகதீஷ் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது.
1: ஆமா, கமிங் ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுது.
0: ஆமா, ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ஸ்கூலுக்கு வந்து போற பிள்ளைங்க அவங்க எல்லாம் ரெடி ஆகுவாங்க ஒரு டைம். அவங்களோட மனநில, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கே, நம்மளோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் போதே.
1: அவங்க என்ஜாய் பண்றதுலயே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு, சரி இந்த இன்னைக்கு என்ன கேம் ஆடலாம் அப்படின்னு இருப்பாங்க. சோ அது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டா இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் இதுலயே யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
0: ஆனா இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, அம்மாக்கள்லாம் அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும், ஐயோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதே, இதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன், இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இது மாதிரி ஒரு பிளான் ஏதாவது வச்சிருப்பாங்க. சோ அந்த பிளான் என்ன அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். நடுவில் நடுவில் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம்.
1: கண்டிப்பா.
0: ஓகே, சோ நீங்களும் அதாவது ஸ்கூல் போக போறாங்க உங்க பிள்ளைங்க, நீங்க அவங்க நீங்க மென்டலா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க, நான் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணனா ஓகே என்னால வந்து மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இல்ல பசங்க ஹோம்ஒர்க் எழுதுறதா இருக்கட்டும், இல்ல டியூஷனா இருக்கட்டும், ஏதோ ஒன்னு நீங்க ஒரு பிளான்ல இருப்பீங்க. பசங்க ஸ்கூல் போனா இதெல்லாம் பண்ணணும்னு, அந்த பிளான் என்ன அப்படின்றத எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038, 295200554 இந்த எண்களுக்கு. நிகழ்ச்சியில நம்ம கூட இணைய போற முதல் நேயர்,
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பெர்மன்பட்ல இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: ஜெயலட்சுமி, ஜெயலட்சுமி அம்மா, இப்போ என்ன கேள்வின்னு கேட்டிங்களா ஃபர்ஸ்ட்?
2: சொல்லுங்களேன். ஆல்ரெடி
1: இப்போ ஸ்கூல் வந்து அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைங்களுக்கு. இப்போ இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போது, சரி பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க? ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன?
2: எங்க ஸ்கூல்ல வந்து இப்போ 8th முடியுதுன்னா, வேற இதுல வர ஸ்கூல் மேட்டர்ல எங்க ஸ்கூல் 9th கொண்டு வரணும்னு நானும் பல மனு குடுத்துட்டு வரேன்.
0: இல்ல, நாங்க என்ன கேக்குறோம்னா, ஒரு மதரா நீங்க என்ன வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணணும்?
2: இந்த ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன் நானு.
0: ராஜலட்சுமி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். ராஜலட்சுமி அம்மா, உங்களுக்கு இன்னைக்கு கேள்வி என்னன்னு தெரியுமா?
3: பசங்களுக்கு லீவ் விட்ட பசங்களை ரிவோ பண்ணிக்கு என்ன தயார் நிலையில இருக்கணும்?
1: அதேதான்.
3: அது என்ன பொறுத்த வரைக்கும் பசங்களை விட அம்மா அப்பாவுக்கு முடிகிறவங்க, என்ன மனசுல படுறத சொல்றேன், முடிகிறவங்க எல்லாருமே இந்த புது பேக்கு, லஞ்ச் பாக்ஸ், அது இதுன்னு எல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா வாங்கி கொடுப்பாங்க. முடியாதவங்களுக்கு இந்த பொம்பளைங்க இந்த மாதிரி லீவ்ல இருக்கும்பொழுது ஏதாவது அதே ரீமேக் பண்ணி, ஏதாவது அதுல ஸ்டிக்கர் ஒட்டி,
0: சூப்பர்
3: பையிக்கு வேற ஏதாவது ஒண்ணு, அத அலங்கார அதை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் பண்ணி கூட ரெடி பண்ணி அந்த பசங்களுக்கு தெரியாம செய்யணும்.
0: ரீயூஸ், சூப்பரா சொல்லிட்டீங்க, சம கான்செப்ட். ஆக்சுவலி
1: புது விதமா பண்ணணும்.
0: ஆமா
3: ஆமா, அதுவளுக்கு அந்த பசங்களுக்கு தெரியாத நம்ம செஞ்சு புது ஒரு கவர்ல வச்சு கிஃப்ட் குடுக்கறது மாதிரி, அது மாதிரி நான் புதுசா அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஆகும், ஒரு ஜாலி மூடாகவும் அந்த மாதிரி செஞ்சு எது ஒண்ணுமே செஞ்சோம்னா பசங்களுக்கு ஒரு இதான். நம்ம ஃபைனான்ஸ்
0: பிள்ளைங்களுக்கே தெரியாம புது வெர்ஷன்
1: மாதிரி
0: நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: ஹாய் வணக்கம். மீண்டும் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேரம் 12:15 ஆகிட்டு இருக்கு.
0: ஓகே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது அம்மாக்கள்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காலர்,
1: ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன் கலா, சொல்லுங்க.
2: அக்கா

0: ஆசையா நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, ஆனா அது எல்லாத்தையுமே நம்மளால செஞ்சிட முடியாது இல்ல. எது தேவை அப்படின்னு நம்ம தான் நிதானிச்சு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்டீங்களா? என்ன க்வெஸ்சன்
2: கேட்டிருக்கோன்ட்டு.
1: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, ஹாய் ஸ்நேகிதி, இல்ல இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அது என்னன்னு
2: கேட்டீங்களா?
1: ஓகே, இப்போ ஜூன் மாதம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்

0: ஓகே, பசங்கன்னா ஆசையா நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, ஆனா அது எல்லாத்தையுமே நம்மளால செஞ்சிட முடியாது இல்ல. எது தேவை அப்படின்னு நம்ம தான் நிதானிச்சு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்டீங்களா? என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கோம்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? பெற்றோர்கள் எந்த விதத்துல அவங்க தயாரா இருக்கணும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக? சோ அது உங்களோட கருத்து என்ன?
0: சரி, ஓகே, அவங்க அழைச்சதுக்கே நன்றி. அடுத்த நேர் கூட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: நான் பெருமாள் பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: ஜெயலட்சுமி, சொல்லுங்க மேம்.
2: எனக்கு என்ன சிஎம் செல் நம்பரே முடக்கிட்டாங்க
0: மேடம். இத பத்தின இது வந்து உங்களுக்கு தகவல் வந்து இப்ப எங்களால இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்க இயலாது. இது வந்து ஒரு சாட் ஷோ. ஸோ இது இந்த ப்ரோக்ராம் தொடர்பான விஷயங்களை பேசுறதுக்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி இருக்கு. நன்றி உங்களுக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரி தாயனர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: என்னது தலைப்பு? ஸ்கூல் என்ன? எனக்கு
1: அதாவது இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன தலைப்புனம்மா? இப்போ ஜூன் மாசம் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பசங்களோட சேர்ந்து பெற்றோர்களும் சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் முன்னேற்பாடா இதெல்லாம் பண்ணி வச்சிடணும்பான்னு சொல்லிட்டு எந்த மாதிரி விஷயங்களை தயாரா இருக்கணும்?
3: நான் சார், என் பேரும் பேத்திங்கெல்லாம் அம்பத்தூர்ல இருக்காங்க. நான் ஸ்கூல் வைக்கிற நாலு நாளைக்கு முன்னே போய் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கோ அந்த யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து தச்சு ரெடியா வைக்கணும்னு நினைச்சு பிளான் போட்டிருக்கேன்.
0: சூப்பர். ஓகே, சோ முன்னாடியே போய் ஹெல்ப் பண்ணனும்னு நினைக்கிறீங்க?
3: ஆமா மேடம்.
0: ஓகே, சரி,
3: நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களோட நாலு நாளைக்கு கூட இருப்போமான்னு நினைச்சிருக்கேன். அம்மாவுக்கு இங்க மாடு இதெல்லாம் இருக்குல்ல, தோது இருக்காது. அவங்க பொங்கலுக்கு வராங்க, அங்க இங்க உள்ளது உங்களுக்கு பிடிக்காதான், அங்க போய் தான் எடுக்கணுமா, அதனால நினைச்சிட்டு இருக்கேன் சார் மேடம்.
0: சரி, ஓகே, கண்டிப்பா நடக்கும். நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 298600038 295205544 இந்த எண்களுக்கு பெண்கள் மட்டும் கால் பண்ணணும். தலைப்பு ஸ்கூல் திறக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் ரெடி ஆகிக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்துதான் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
1: கேட்டுக்கிட்டே இருங்க, இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: ஆறு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், குழந்தைங்க பள்ளி பருவத்துக்கு போகும்போது பெற்றோர்கள் எந்த மாதிரிலாம் தயார் நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஆர்ஜி ஷாலினிக்கிட்டே நம்ம நேரடியாக கேட்டுருவோம். நீங்கள் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் உங்கள் அம்மா செஞ்சிட்டு இருப்பாங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், மெமரிஸில் இருக்கிற விஷயங்கள் என்ன?
1: முதல்ல வந்து லாஸ்ட் மினிட்ல தான் எங்கள் அம்மா அப்பா வந்து எப்போவுமே புக் வாங்கி தருவாங்க. இப்போ ஸ்கூல் திறக்க போறாங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் புக்கே வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல அவசர அவசரமா நைட்டும் பகலுமா உட்காந்து அட்டை போட்டு தருவாங்க. அது ஞாபகம் இருக்கு, அது பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் என் பசங்களுக்கு இதை தான் யோசிச்சிருக்கேன், அட்டை போடாத புக்ஸ் எல்லாம் பத்திரமா முதல்ல தேடி எடுத்து அட்டை போட்டு அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி அந்த பேக் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய காலர்ஸ் என்ன என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பேசலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஆ வணக்கம் சார், இதுவரைக்கும் வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
0: தேவிகா, நல்லா இருக்கீங்களாம்மா?
2: ஆ நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன கேள்வின்னு தெரியுமா?
2: அதாவது
1: சரியானது, ஓகே.
2: முடியலன்னா கூட அந்த யூனிஃபார்ம் புக்கு நோட்டு எல்லாம் ரெடி பண்ணி கிரவுண்ட் ஷீட் போட்டு ரெடியா வச்சிருந்தோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே. பாதி பீசாச்சும் கட்டி ரெடியா வாங்கி வச்சிருந்தோம். அதே மாதிரி ஸ்கூல் தரகத்துக்கு முன்னாடி பழைய யூனிஃபார்ம் போட்டுன்னு போறதுக்கு ஷூ சாக்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க வச்சுட்டாலே அதுவே அவங்க மன நிறைவு குழந்தைங்களுக்கு.
1: உங்களுக்குமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும்ல? சமதோல.

0: வானொலிக்கு 90
1: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும் அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும் இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரின் நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில்முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள்

0: மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41, குரூப் பி பணியிடங்களுக்கு 44, குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான

நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜுவான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நேரம் 12:50 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
1: இன்னைக்கு நம்ம பேசுறது இப்ப ஜூன் மாசம் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேரா இருக்கும்ன்ற விஷயத்த நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வகையில கடைசி காலர் என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா?
0: கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்.
1: ஆமா, அப்படி சொன்னாங்க. எல்லா கடமையிலயும் பெரிய கடமை முதல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா ஓகே, நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து கம்ஃபர்டபுளா பசங்களை அடுத்து என்ன பண்ணலாமோ நான் யோசிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த வரிசையில அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்றத நம்ம கேட்போம்.
0: கண்டிப்பா காலர் கூட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: இப்ப நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் நாங்களே தான் அட்டை வந்து ஸ்கூல்ல குடுக்க மாட்டாங்க, வெளியில போய்தான் வாங்குவோம்.
0: சரி,
2: வெளியில வாங்கி வந்து நாங்களே போடுவோம். நான் என் பிள்ளை எங்க குழந்தைங்களுக்கு போது ஸ்கூல்ல குடுப்பாங்க, குடுத்த உடனே நான் அட்டை போட்டுருவேன். அப்புறம் வந்து அடுத்த கிளாஸுக்கு போகும்போது அந்த முன்னாடி உள்ள நோட் புக் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எழுதாத பேஜ் எல்லாம் எடுத்து நானே தச்சு பழைய நோட்டை பைண்டிங் எடுத்து போட்டு நல்லா ஒட்டி கப் நோட்டா கொடுத்து விட்டுருவேன் பர்சனாலிக்கு. அதுதான்
0: சூப்பர். ஓகே,
2: அது மாதிரி பண்ணுவேன்.

0: இப்ப எங்க பேரன் வெட்டிங்களுக்கு அதே தான். அவங்க அவங்க வந்து முன்னகிட்டே பேக் சூலாம் குழந்தைங்களுக்கு வந்து கால் மாறும், அதனால அது நம்ம முதல்ல அந்த சுரங்கக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்துட்டோம்னு வச்சுக்கிட்டுங்க, பிள்ளைங்களுக்கு போட்டு பாத்துட்டு அப்புறம் வாங்கணும். நீங்க முன்னகட்டியே வாங்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சூல் ஆமா சூலாம் பாத்துக்கணும், கட்டாயம் அதை பாத்துக்கணும். வேற போற நேரத்துக்கு போகவே செய்யாது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அத கட்டாயம் முதல்ல அதை முதலே கவனிச்சுக்கணும். அது மாதிரி எல்லாமே
1: சொல்லுங்க
2: சார். எனக்கு வந்து எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க, நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ரூமோ செல்போ அதை முதல்ல கிளீன் பண்ணிக்கணும் அந்த லீவ்ல. அந்த புக்ஸ், அந்த பழைய புக்ஸ், நோட்டு தேவையில்லாதது அதெல்லாம் அப்புறப்படுத்திக்கணும். ஏன்னா புதுசு வரும், அதெல்லாம் வைக்கணும்.
3: எது தேவை தேவையில்லைன்றது முதல்ல நம்ம சொல்லிக்கணும்.
2: அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு. அப்புறம் அந்த எக்ஸசைஸ் நோட் எல்லாம் எழுதி இருப்போம் பாருங்க, அதை எழுதாத பேஜ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிழிச்சு ஒரு ரஃப் நோட்டா தச்சு வச்சுக்குவோம். குறும்பு பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, டீச்சர் சொல்றது அப்பெல்லாம் எங்களுக்குலாம் வாதியார் தான், வாதியார் சொல்றதெல்லாம் நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுங்க குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் மைண்ட் ஓரளவுக்கு ரெடி பண்ணணும் சார், அது முக்கியமா இருக்கு இப்போ.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, நிறைய ஷேர் பண்ணாங்க, அதுல இருந்து நம்மள ஈர்ந்த ஒரு 4-5 விஷயம் பத்தி பேசுவோம்.
3: இல்ல என்ன, எல்லாமே வந்து அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு புது விஷயங்கள், இன்னோவேஷன் ஒவ்வொரு வருஷமும் புதுசா நம்ம கடந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல பழமையா சேர்ந்து இருக்கு, அதுல புதுசு கலந்துருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ பழைய விஷயத்தை செக்ரிகேட் பண்ணோம், இப்போ எழுதின பேஜ் தனி, எழுதாத பேஜ் தனி, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து எது தேவையானதோ அது தனியாக எடுத்து வச்சு பண்ணணும். அடுத்து ஃபீஸ் கட்டணும். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க,
1: புதுசு வாங்கறது முடியாதவங்க அந்த பழச வந்து புதுப்பிக்கலாம்.
3: தெரியாம, பசங்களுக்கு தெரியாம அதை புதுசா கொண்டு வரணும். சோ இதெல்லாம் வந்து கேக்க புதுசா இருக்கு, நல்லா இருக்கு.
1: ஆமா, சோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. மீண்டும் நாங்க ரெண்டு பேரும் உங்களை
3: அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை
1: ஸ்டே டியூன்ட் ஆறங்க. இது
3: 101.4 இங்க எல்லாமே சமதூலம்.

நீ 5 நிமிடம் ஆகிற வேலையில திரைகானம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் மகிழ்வப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நிவ்யா. நிகழ்ச்சியில உங்களுக்காக நிறைய பாடல்கள் வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு, நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவோட வாய்ஸ்ல பாடல் கேட்டோம் பாசமலர் படத்திற்காக. நேரம் 1:10 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம

ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார் மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

எல்லாமே வெற்றிக்கு தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்ல. எஸ்எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய வாய்ஸில் சிவந்த மண் படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 1:28 ஆயிட்டு இருக்கா. நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் திரைகானம்.

எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவுடைய வாய்ஸ்ல இதயக்கனி படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். எஸ், 1:33 ஆயிட்டு இருக்க வெளியில நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உள்ள இதமா இருக்குதோ இல்லையோ, கேட்கக்கூடிய இந்த பாடல் எல்லாம் ரொம்ப இதமா இருக்குல்ல. அடுத்த பாட்டும் உங்களுக்காக வெயிட்டீஸ்ல இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில கேட்டிணைந்திருங்கள்.

வச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து புத்தா

0: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அத வளக்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

உண்மை ஓங்காத பொய்மை தூங்காத உண்மை தூங்காதேன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு வரிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உண்மை அப்படிங்கிறது எனக்கும் தூங்கவே தூங்காது, என்னைக்கா இருந்தாலும் விழிச்சிரும் அப்படிங்கிற வரிகளை வந்துட்டு மருதகாசி அவர்களுடைய வரிகளை டிஎம் சவுந்தரராஜன் அவங்களுடைய வாய்ஸில் கேட்டிருந்தோம். நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக நிறம் 1:43 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் திரைகானம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வைத்தியசிலருக்கு கேட்டுட்டு வந்துடலாமா?

0: என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
1: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
3: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

உயர்ந்த மனிதன் படத்திற்காக வாணிஜி ரமணு வாய்ஸ்ல பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். திரைகானம் நிகழ்ச்சியுடன் நிறைவு பாடல் தீர்க்க சுமங்கலி படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்க, மறுபடியும் திரைகானம் நிகழ்ச்சி நாளைக்கு மதியம் 1 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் நிவ்யா.

0: President Trump said time is running out and called upon Tehran to move quickly towards an agreement. Meanwhile, Iranian media has reported that the U.S. failed to make any concrete concessions in its response to Tehran's latest proposals to end the conflict. In IPL cricket, hosts Chennai Super Kings will take on Sunrisers Hyderabad at M.H. Chidambaram Stadium. The match is scheduled to begin at 7:30 p.m. In the latest standings, Sunrisers Hyderabad are currently placed third with 14 points from 12 matches, having won 7 matches so far and remain firmly in the playoff race. Chennai Super Kings are fifth with 12 points from as many matches, having registered 6 wins this season. India finished the Asian Weightlifting Championships 2026 in Gandhinagar with 10 medals, including 1 silver and 9 bronze, marking a big improvement from the previous edition in Chiang Shan, where India returned without a medal. Commonwealth Games bronze medalist Lovpreet Singh delivered India's best performance on the final day by finishing fifth in the men's 110 kg+ category. The India Meteorological Department, IMD, has forecast heat wave to severe heat wave conditions over the plains of northwest India and central India during many days of the week. According to IMD, heat wave conditions are likely to prevail over Uttar Pradesh till Saturday. Rajasthan, Punjab, Haryana, Chandigarh and Delhi will also experience similar conditions. The weather agency predicted gradual rise in maximum temperatures by 3 to 5 degrees Celsius over northwest parts of the country. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Oslo to hold bilateral talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre this evening. Prime Minister Modi says his Sweden visit adds new momentum to bilateral relations as both countries agree to double trade in next 5 years. Congress leader V.D. Satheesan takes oath as Keralam Chief Minister along with 20 cabinet ministers. West Bengal government approves 7th pay commission for state government employees. Union Home Minister Amit Shah flags off 400 emergency response vehicles in Raipur district of Chhattisgarh. And in IPL cricket, hosts Chennai Super Kings to take on Sunrisers Hyderabad this evening. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
2: ஆகாஷவாணி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள். இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
3: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின்னு பேசுகிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வானொலி கேட்கும் பழக்கம் இருக்குது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைமில் வந்து டிவி எல்லாம் அதிகமாக இல்லாத நேரம், அதனால் அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கியிருக்காங்க. இது நான் வந்து 1996 எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். அந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அது

ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பமும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்லை, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில் ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளே நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட

0: நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வியாழக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒளிபரப்புறாங்க, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்லை, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில் ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளே நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேயன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
1: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்லேருந்தே நான் வந்து நிறையா வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில். ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைமில் வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தபதபன் ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுனே தெரியுது. ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் மாறிச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதிலலாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்லாம் போய் கேட்டுட்டு இருப்போம். ஆனால் வந்து வானொலி வந்து இப்போ வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்பில் முக்கியமோ, அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், ஒரு இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைமில் வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்கே வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறையா வானொலி மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலராக அந்தந்த டாக்டர் அதில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியாக புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்போ வரைக்குமே செயல்பட்டுருக்கு. ஸோ என்ன நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்குற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசில் கேட்டு ரசிச்சிருப்போம். அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்பில் நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளே ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேற வேற மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து ஒரு எஃப்எம்ல உடனே இன்ஸ்டண்டாக கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாகவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழில் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கிய லாங்குவேஜில் ஜாலியாக நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் அப்படியே வந்து அப்போ நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர்கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனால் இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரக்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டும் கிடைச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்னன்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள் கணக்காக அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில படங்களில் ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்போ உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பட பாடலில் அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டில் ஆடியோ கேசட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த ஞாபகங்கள் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரும் தென்றல், அப்புறம் இந்த காலையில் இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில் இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பற்றியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து அந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதில் வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்போ சாப்பாடு விஷயத்தில் கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலாக மாறி போச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். ஸோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளோ எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்

0: நுட்பம் கற்பன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் என்னென்னா வந்து நமக்கு இப்போ அப் டு டேட்டில் என்னென்ன ஆப்லாம் இருக்குது, நம்ம முக்கியமாக சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம் சொல்கிறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறையா சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். சென்னையில் நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகாக கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்காசி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியாக முடிப்பார். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து, அதாவது மொத்தமாக ஒரு படத்தை வந்து 3 hours படத்தை நமக்கு 1 மணி நேரத்தில் வந்து டோட்டலாக கதை சொல்லி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், என்னை விட்டால் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு வானொலியை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பேசுவேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் வானொலி வந்து அவ்வளோ என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும். 90 வருடங்கள் இல்லை, 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும். சேவைகள் தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல இந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அது மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து லாசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது, ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்கள் ஊர் ஊட்டி சோலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதில் எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலாக ஏன் பிடிக்குதுன்னா அதில் நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்கே வந்த பாதைகள் பற்றி சொல்லும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னேன். எனக்கும் என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் எதாவது போகணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்போ வந்து அங்கே ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்கள அச்சீவ்மெண்ட் பற்றி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னென்னா 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதில் வந்து என்னையும் கூப்பிட்டதில் வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
3: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின்

0: நூறு ஆண்டு கால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச் சாரலாய் காற்றோடு கை குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல நூறு ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: வானொலிக்கு 90
2: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
3: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகம் ஆறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதுல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நேரம் 2:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்க போறீங்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய் ஷாலினி கூட. ஓகே, இன்னைக்கு இதமாய் இசையாய்னு உங்களுக்காக மெலடி சாங்ஸ் எல்லாமே லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வரிசையில நீங்க கேட்க வேண்டிய முதல் பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே பாடல். பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில், கங்கை அமரனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இந்த பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே போமே சமதோல்.
3: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ எடுத்து ஒரு

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:36 ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து ராசாவே உன்ன நம்பி பாடல். எஸ் ஜானகியின் குரலில், வைரமுத்துவின் பாடல் வரிகளில், இளையராஜாவின் இசையில் இந்த பாடல். இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே போமே சமதோலு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: நேரம் 2:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இதமா இசையாய் ஷாலினி கூட. அடுத்த பாடல் உங்களுக்காக எல்லாமே ராசாதான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையில் இந்த பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல்.

படத்திலிருந்து காற்றல் என்பன் கீதம். எஸ் ஜானகியின் குரலில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இந்த பாடல். இணைந்திருக்கலாம், இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல்.

நேரம் 2:47 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் ஜானி திரைப்படம்.

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: நேரம் 2:57 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. கேட்ட எல்லா பாடல்களும் இதமா இசையா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து இஞ்சி இடுப்பழகா பாடல். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. மீண்டும் 4 ஃபன் பண்ணாம நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூரம்.

பஞ்சச்சவா.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கைதான் தாவிக்காவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது.

0: நேரம் 3:03 ஆயிட்டுருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்த நிகழ்ச்சின்னு உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன் அண்ட் டாக்டர் சிவகுமார் அவர்கள். நேற்று வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் டேவால் எதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் மக்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்துதுன்ற விஷயத்தெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாரு டாக்டர் சிவகுமார் அவர்கள். ஸோ வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம். வணக்கம்
0: டாக்டர். நேற்று வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அனுசரிக்கப்பட்டது. இந்த ஹைப்பர் டென்ஷன் எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில் பாதிக்குது, இந்த நாளோட முக்கியத்துவம் என்ன, இப்போ நேற்று கொண்டாடப்பட்ட வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேவோட தீம் என்ன?
1: ஸோ வேர்ல்டில் வந்து 1.4 பில்லியன் வந்து அடல்ட்ஸ் ஹைப்பர் டென்ஷனால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இந்தியாவில் வந்து அரௌண்ட் 250 to 300 million பீப்புள் ஆர் அஃபெக்டட் வித் ஹைப்பர் டென்ஷன் ஆஃப் ஏஜ் மோர் தென் 20 இயர்ஸ். ஸோ வந்து ஹைப்பர் டென்ஷனால் வந்து ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், அது மட்டும் இல்லாமல் வந்து ரீனல் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் அனிரிசம், அப்புறம் இது மாதிரி வந்து ரத்துக்களை வெடிப்போகிறது, இதெல்லாம் வந்து முக்கிய காரணமாக பங்களிக்குது. அதனால் வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து வி ஹாவ் டு டிடெக்ட் ஏர்லி அண்ட் வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த அவேர்னஸ். அதுக்காக தான் வந்து இயர்லி வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் டே வந்து மே 17 வந்து ஹைப்பர் டென்ஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் வி ஹவ் டு இன்க்ரீஸ் அவேர்னஸ் இயர்லி டிடெக்ஷன், அப்புறம் இயர்லியை கண்டுபிடிச்சி லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ப்ராப்பராக வந்து பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணி ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் எடுத்து டார்கெட் ஆர்கன் டேமேஜை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அண்டு தீம் வந்து கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர். அதாவது வந்து டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் மட்டும் பத்தாவது, இன்க்ளூடிங் பேஷண்ட்ஸ், அப்புறம் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் நோ தயர் நம்பர்ஸ். எல்லோரும் வந்து அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அவங்களோட டார்கெட் என்ன. இப்போ பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கவங்களுக்கு வந்து இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் வித் ஹார்ட் டிசீஸ் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. ஸோ அவங்க வந்து எவ்வளோ டார்கெட் கீழே வந்து பிளட் ப்ரெஷர் வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் அந்த வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் நம்ம ஃபர்தராக இட் வில் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம், வி கேன் ஆல்சோ ப்ரொலாங் லைஃப்ஸ்.
0: ஓகே, டூகெதர் சொன்னீங்க. இப்போது டூகெதராக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பல விஷயங்கள் செஞ்சு இந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்கணுன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் சொன்னீங்க, இந்த ஒரு ஹைப்பர் டென்ஷனை தவிர்த்துட்டா ரீனல் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், ஸோ அந்த மாதிரி நிறைய நோய்களுக்கான தடுப்பு நடவடிக்கையும் இதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ ஹைப்பர் டென்ஷனை கட்டுக்குள்ளே வச்சுருந்தா அப்படின்றீங்க. சரி, இப்போது நிகழ்ச்சி தொடக்கத்தில் ஒரு நல்ல பாடலோடு ஆரம்பிக்கலாம். நேர்கள் யாரெல்லாம் டாக்டர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 2986-00-0384, மற்றொரு நம்பர் 2952-0554. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பில்லா 2 திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ.

0: நேரம் 3:10 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ ஹைப்பர் டென்ஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, ஏய் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க, உப்பு கம்மியாக சாப்பிடு, அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டு இந்த ஹைப்பர் டென்ஷனில் எந்த அளவுக்கு நமக்கு ரோல் ப்ளே பண்ணுது?
1: அதிகமாக எடுத்தால் வந்து பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 50% ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் வந்து அந்த சால்ட் சென்சிட்டிவ். அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சால்ட் அதிகமாக எடுக்கிறோமோ அதே மாதிரி வந்து பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் யூ நீங்கள் சால்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கிட்டால் பிளட் ப்ரெஷரும் டெஃபினட்டாக வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து டேபிள் சால்ட்டை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஊறுகாய், பப்பட்ஸ், அப்புறம் ப்ரோசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட், அப்புறம் மற்றது வந்து ப்ரோசஸ் ஃபுட்டில் வெளியில் வாங்கும்போது அதனுடைய லேபிள்ஸ் பார்க்கணும். லேபிள்ஸில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சோடியம் ஆர் சோடியம் குளோரைட் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த வேல்யூலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். எனிதிங் மோர் தென் 400 mg இஸ் ஹை. ஸோ தட் அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து
0: ரசாயன குளிர்பானம். ஓகே,
1: அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து என்ன சாப்பிட்றோமோ நம்ம தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே. எவ்வளோ சோடியம் இருக்குது, எவ்வளோ சோடியம் குளோரைட் இருக்குது. இதே மாதிரி ஹை பொட்டாசியம் எடுத்துக்கிட்டால் பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஹை பொட்டாசியம் லைக் பனானா, ரைசின்ஸ், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணும். யார் வந்து அந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறத வந்து தவிர்க்கணும்னா கிட்னி டிசீஸ் இருக்கவங்க வந்து அந்த பொட்டாசியம் அதிகமாக எடுக்கிறத வந்து தவிர்க்கணும். மற்றபடி எல்லோரும் வந்து கிட்னி ப்ராப்ளம் இல்லாதவங்க வந்து பொட்டாசியம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் டெஃபினட்டாக வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுருக்கலாம், பிளட் ப்ரெஷர் நல்லா கம்மி பண்ணும்.
0: ஓகே. இப்போ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வெளியே போனால் இப்போது பேக்கடு ப்ராடக்ட்ஸு அப்புறம் ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி சால்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணுன்றீங்க. இப்போ இதெல்லாம் வந்து வெளியே ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் தான் எவ்வளோ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லான்றது எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிது, அதுக்கு ஏதாவது ஸ்கோர் இருக்கா, நான் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இன்டேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பராமீட்டர்ஸ் ஏதாவது இருக்கா?
1: ஜென்ரலாக வந்து ரெக்கமெண்டேஷனே வந்து எல்லோரும் வந்து 1 ஸ்பூனுக்கு மேலே சால்ட் எடுக்கக்கூடாது, ஆல் டுகெதர் 1 ஸ்பூன், தட் இஸ் 5 கிராம்.

0: ஆஃப் சோடியம் குளோரைட் ஆர் லெஸ் தென் 4.5 கிராம் ஆஃப் சோடியம். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராசஸ் ஃபுட்டில் சோடியம் குளோரைட் வந்து எவ்வளோ இருக்குது, அது வேல்யூ அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணோம். அது சோடியம் மட்டும் பார்க்கக்கூடாது, சுகரும் பார்க்கணும். ஏன்னா வந்து போத் ஆர் ஒயிட் கில்லர்ஸ், போத் சுகர் அண்டு சால்ட். ஸோ அதை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து கம்மியாக எடுத்துக்கிறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஹைப்பர் டென்ஷன்றது ஒரு காலத்தெல்லாம் வயசானவங்களுக்கு தான் வரும், சின்ன பசங்களுக்கு வராது, யங்ஸ்டர்ஸ்க்கு வராது, யூத்துக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா ஒரு சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாடியே சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது, அமாங் யங்ஸ்டர்ஸ் அந்த ஹைப்பர் டென்ஷன் வருது, சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போலாம் வருது, ஒரு 10-15 அந்த மாதிரி ஏஜில் கூட. ஸோ இது ஏன் இப்படி வருது, சடன் சேஞ்சஸ், இதுக்கான காரணங்கள் என்ன?
0: ஸோ ஜென்ரலாக வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து யூஸ்வலாக வந்து 5th decade வரும், 50 வயசுக்கு மேலே வரும். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ஈவன் அரவுண்டு 2nd or 3rd decade. ஸோ யூஸ்வலாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடு பார்க்கும்போது ஒரு 1 decade ஏர்லியாகவே வருது. அப்போ 1 decade ஏர்லியாக வந்ததுன்னா அது வந்து ஜென்ரலாக ஹைப்பர் டென்ஷன் வரதுனால மற்ற ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது, கிட்னி.
1: நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், இது பேசிடலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: இன்றைய சூழ்நிலையில படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறார்கள் இருந்து சிறுமி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க வீட்லயே சொல்றாங்க, அந்த அளவுக்கு மன அழுத்தம் அவங்களுக்கு. நாங்கள் எங்களுக்கு எல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு அது பத்தி தெரியாது, இன்னைக்குதான் கேள்விப்படுறோம். இப்ப மன அழுத்தத்துல அவங்களுக்கு மன சோர்வும் ஏற்படுது, இது வந்து மனநோய்க்கு கொண்டு போய் விடுமா? அது ஒண்ணு. ஏன்னா ஒரு தேர்வுல தோல்வியா இருந்துட்டாலே எக்ஸாம் ஃபெயில் அப்படின்னாலே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் போறாங்க. இந்த தலைமுறை அந்த அளவுக்கு இருக்காங்க, உயிரை பத்தின ஒரு துச்சமா மதிக்கக்கூடிய அளவுக்கு. இதுக்கான தீர்வு தான் என்ன? அந்த அளவுக்கு இந்த இப்போ நீங்க சொல்லிட்டீங்க உணவுப் பொருள், இதுதான் வந்து பாதிப்பு ஏற்படுத்துதா? ஏன்னா பதப்படுத்தின உணவுப் பொருள் நிறையவே வந்து உப்பு மத்த ரசாயனம் எல்லாமே கலந்துட்டு தான் இருக்கு.
1: அதாவது சுவாமிநாதன், நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்போ இது இந்த ஹைப்பர் டென்ஷன் தான் மத்த பிரச்சனைக்கு காரணமானு கேட்க வரீங்க, அதுதானே?
0: குழந்தைங்க வந்து முடிஞ்சளவு காய்கறியும் பழமும் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா ஈவன் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு, குழந்தைங்களுக்கு வராம இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப தள்ளி போடணும் அப்படி நினைத்தால் வந்து காய்கறியும் பழமும் நிறைய எடுத்துக்கணும். விளையாட்டு கண்டிப்பாக இருக்கணும், ஒரு 1/2 to 1 hour கண்டிப்பாக விளையாடணும். ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும், நல்ல தூக்கம் இருக்கணும். அப்புறம் டிஜிட்டல், மெயினாக வந்து இந்த மொபைல் பார்க்கறது, கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் வந்து உட்காறது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ படிக்கிறது வந்து புக்ஸில் தான் முடிஞ்சளவு படிக்கணும்.
1: ஸோ லைஃப் ஸ்டைலே நம்ம சேஞ்ச் பண்ணால் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்,
0: கண்டிப்பாக
1: ஹைப்பர் டென்ஷன் குறையும்.
0: ஸோ நல்ல தூக்கம் இருக்கணும், ஏன்னா டிஜிட்டல் அந்த இது மொபைல் பார்க்கறதுனால நல்லா தூங்க மாட்டாங்க, அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த டிப்ரெஷன் அந்த இதில் சிம்டம்ஸ்லாம் வரும், தூக்கம் இல்லைன்னா.
1: ஓகே டாக்டர், அடுத்த காலர் உடனே நீங்கள். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம், யார் எங்க இருந்து
3: சந்திரசேகர்?
0: ஆ, வணக்கம், வணக்கம்
3: சார். வணக்கம் சார், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு சார். இந்த ஹைப்பர் டென்ஷன்ல ஸ்டேஜஸ் அப்படிங்கறது இருக்கா? அப்படி இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? முதல் கேள்வி. ரெண்டாவது ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இளையோருக்கு எஸ்பெஷலி இந்த குண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன் லெவல்ஸ் அப்படிங்கறது ஜாஸ்தியா இருக்குங்கிறாங்க. அதாவது பாடியோடைய வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பிளட் ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க. சோ ஒன் 120 இருக்கிறது பதிலாக 130, கீழே 80 இருக்கிறது பதிலாக 19 இருந்தாலும் அது ஓகே நார்மல். ஏன்னா அவங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால அது பிபி அப்படின்னு கன்சிடர் பண்ணி பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எவ்வளவு அளவுக்கு உண்மை? ஏன்னா 80/120 தான் குண்டா இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கணுமா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
0: ஸோ ஹைப்பர் டென்ஷன் வந்து மொத்தம் 3 stages இருக்குங்க. ஸோ stage 1, stage 2, stage 3. ஸோ யூஸ்வலாக வந்து stage 1 வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டேப்லெட் ஒரு மெடிக்கேஷன்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. stage 2, stage 3 போகிறவங்களுக்கு வந்து மோர் தென் 2-3 மெடிசன்ஸ் மாதிரி தேவைப்படும். அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு இது வேரியாகும் அப்படி கிடையாது. ஜென்ரலாக வந்து ஒபிசிட்டி எப்போ சொல்லுவாங்க,

0: பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 30க்கு மேலே போச்சுன்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் வந்து பிளட் ப்ரெஷர் மோர் தென் 120-70 மேலே இருந்தால் ஹை பிளட் ப்ரெஷர், யாராக இருந்தாலும் 140-90 மேலே இருந்தால் டெஃபினட்டாக வந்து மெடிசன்ஸ் எடுக்கணும். இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்த காலரோட சந்திப்போம். ஹலோ, ஹலோ ஹலோ ஹலோ
2: சார், இனிப்பில் ஏதோ கூட ரூம். ஓகே டாக்டர், இப்போது ஹைப்பர் டென்ஷன்னு நம்ம பார்க்கும்போது, இப்போது ஜிம்முக்கெல்லாம் போகிறோம். இப்போ ஒரு சில பேர் இந்த வயசுலேயே வந்து இப்போ இதே கோளாறு, இப்போ ஜிம்ல டெத்து அது இதுன்னெலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ மேரத்தான் ஓடுறவங்க திடீர்னு நல்லா ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க, திடீர்னு வந்து இப்போது மாரடைப்பில் இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு என்ன சம்மந்தம், அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இப்போ நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகணும்?
0: ஜிம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு

0: ஹலோ
1: சார், இனி பிளே தக்கூடாது ஒரு நிமிஷம். ஓகே டாக்டர், இப்போது ஹைப்பர் டென்ஷன் நம்ம பார்க்கும்போது, இப்போது ஜிம்முக்கெல்லாம் போகிறோம். இப்போ ஒரு சில பேர் இந்த வயசுலேயே வந்து இப்போ இதய கோளாறு, இப்போ ஜிம்மில் டெத்து அது இதுன்னெலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ மேரத்தான் ஓடுறவங்க திடீர்னு நல்லா ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க, திடீர்னு வந்து இப்போது மாரடைப்பில் இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு என்ன சம்மந்தம், அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இப்போ நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகணும்?
2: ஜிம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கலையான்னு பார்க்கணும்.
1: ஓகே,
2: குடும்பத்தில் வந்து அவங்க அப்பா அம்மா இல்லாட்டி யாராவது வந்து சடன் கார்டியாக் டெத்து, திடீர்னு வந்து உயிர் இழந்திருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து யார் ஜிம் போகிறாங்களோ அவங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது அது ஃபஸ்ட்டு செக் பண்ணி கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறம் அதர் பேசிக் பேராமீட்டர் ஹீமோக்ளோபின், கிரியாட்டின் அதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். இசிஜியும் பார்த்துருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நார்மலாக இருந்து சம்டைம்ஸ் தேவை இருந்தால் எக்கோவும் பார்த்துட்டு ஹார்ட் ஃபங்க்ஷன், சம்டைம்ஸ் ஜெனிட்டிக்காகவே ஒரு சில பேருக்கு வந்து கார்டியோமைப்பத்தி ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமைப்பத்தின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இருக்கா இல்லையான்னு செக் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஜிம்க்கு ஜாயின் பண்ணலாம். ஜிம்மில் வந்து தேவையான எக்ஸசைஸும் பண்ணலாம். அதே மாதிரி தான் மேரத்தானும், மேரத்தானும் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோலாக எல்லாமே பார்த்துக்கணும். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்க்கணும், சுகர் கண்ட்ரோலாக இருக்கா, கொலஸ்ட்ரால்லாம் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கா, கரெக்டாக மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து மேரத்தான் போகணும். ஸோ இசிஜியும் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இசிஜி அண்ட் எக்கவும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போது நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற இணையவிருக்கும் நபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986003838, 2952055454. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4.

0: நேரம் 3:24 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். டாக்டர், இது வரைக்கும் நம்ம ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் டென்ஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் டென்ஷனை குறைக்க பார்க்குறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஹைப்பர் டென்ஷன் போக மாட்டேது, பிபி குறைய மாட்டுது, நான் வாக்கிங் போகிறேன் பிபி குறைய மாட்டுது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு விஷயங்களை ஒரு முயற்சி எடுக்கும் போது எனக்கு இது சரியாக மாட்டேதுன்றாங்க. ஸோ ஹைப்பர் டென்ஷனை குறைக்க சேலஞ்சஸாக என்னென்னலாம் இருக்குது?
1: குறைக்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது. லைஃப் ஸ்டைல், ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருந்தாலே வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்சளவு வந்து எவ்ரி கவுண்ட்ஸ் வில் ரெடியூஸ் யுவர் பிளட் ப்ரெஷர். எவ்ரி கவுண்ட், ஒரு நீங்கள் வாக் பண்ணுறது, அங்கேயும் வாக் பண்ணுறது, ஈவன் அரவுண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7000 ஸ்டெப்ஸு நடக்கிறது வந்து இட் வில் ரெடியூஸ் யுவர் பிளட் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணும். அடுத்தது வந்து சால்ட் இன்டேக்கு கம்மி பண்ணும், ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கணும், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யோகா மெடிடேஷன் இது மூலம் கம்மி பண்ணலாம். நல்ல தூக்கம் இருக்கணும், தூக்கம் நல்லா தூக்கம் இருந்தால் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி வந்து டைமிங் ஆஃப் மெடிசன்ஸ், மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு டைம் பர்டிகுலர் டைமில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஆர் ஈவினிங், எனி டைம் இஸ் பெட்டர். மார்னிங்னா ஏர்லி மார்னிங் அரவுண்ட், ஏன்னா வந்து நாக்டர்னல் இது ஏர்லி மார்னிங் சர்ஜ் ஹார்மோன்ஸ், அட்ரினலின் ஹார்மோன்ஸ்லாம் லெவல்லாம் மார்னிங் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து ஒரு 7 இல்லாட்டி 8 எய்தர் வித் பிளெயின் வாட்டர் ஆர் காஃபி வித் மில்க், அதோட வந்து டேப்லெட் எடுத்துக்கலாம், ஈவன் பிளெயின் வாட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சுருக்கணும். நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் எடுக்க மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு தான் போடணும்னு நினப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அதனால் வந்து மெடிசனை விட்டுடுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆல்கோஹால் நைட் வந்து எடுக்கவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கணும்னு நினப்பாங்க, அதை ஆல்கோஹால் எடுக்கும்போது வந்து மெடிசன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. மெடிசன் ஒரு ஃபிக்ஸட் டைம், ஒரு 9 நைட்னா 9 டேப்லெட் போடணும், மார்னிங் 8:00 8:00 டேப்லெட் போடணும். டேப்லெட் வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது.
0: ஓகே,
1: யார் வந்து மிஸ் பண்ணலன்னா, இது யார் வந்து பிளட் ப்ரெஷர் டேப்லெட் டோஸ் கம்மி பண்ணலாம் இல்லாட்டி ஸ்டாப் பண்ணலாம்னா, வயசானவங்க 80 மேலே ஆயிடுச்சு, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, மெலிசாக இருக்காங்க, அவங்களுக்கு இது மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக விழுகுறாங்க, சம்டைம்ஸ் ப்ராஸ்டேட் மெடிக்கேஷன்ஸ்னால வந்து அவங்கள டோஸ் கம்மி பண்ண டோஸ் வந்து
0: தாங்க முடியாதவங்க
1: வந்து டோஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அது அது மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ச் பண்ணி டேப்லெட் டோஸை கம்மி பண்ணலாம் இல்லாட்டி ஸ்டாப் பண்ணிக்கலாம், தானாக ஸ்டாப் பண்ணக்கூடாது.
0: வெரி குட் டாக்டர். காலரோட கனெக்ட் ஆகும். ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
3: ஹலோ
0: ஹலோ கேட்குதுங்களா? ஹலோ
2: சார், கோப்பாஞ்சிலேருந்து பேசுகிறேன் சார், பிஜி மணிவாசன் சொல்லிட்டு.
0: ஆ சொல்லுங்க டாக்டர்.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். டாக்டர் கிட்ட கொடுங்க.
1: வணக்கம் சார்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா, கூடுவாஞ்சேரியிலேருந்து பிஜி மணிவாசன். ஆகுது எனக்கு தூக்கமே கிடையாது. இந்த தூக்கத்தினால தான் எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வருமா? மெட்டோபாத்தாலு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க சார், அது சாப்பிட்றேன். ஆனால் தூக்கத்து கூட அந்த அல்போ பத்தாலும் சாப்பிட்றேன், 1-2 சாப்பிட்றேன், முடியல. அந்த அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன வேணா கால் வந்து அந்த அப்படியே அப்படியே ஈட்டுக்குது. இது தூக்கம் வரலையே தூக்கம் வரலையேன்ட்டு சார், ரொம்ப நான் சைக்காட்ரிக்ஸ் போனேன், அவங்க என்னென்னா மாத்திரை கொடுத்தாங்க, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப், தட் இஸ் ஃபார் இந்த டியூ டு நான் ஸ்லீப்பு இது ப்ரெஷர் அதிகமாகுமா? இதனால் இதுக்கு அதுக்கு எதனால் லிங்க் இருக்கா? ரொம்ப கஷ்டம்.

0: கண்ட்ரோல் ஆகும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்த நேயர். ஹலோ ஹலோ ஹலோ இனிப்பில் ஹலோ
2: ஆ கேட்குதா சார், நான் பேசுகிறேன்.
1: இப்போ கேட்குது, சொல்லுங்கள்
2: சார். என்னுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ கோவப்படுறாங்க சார்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க, என்ன ரீசன்னே தெரியல.
0: ஓகே,
2: அதுக்கு என்ன சார் ரீசன், எதுக்கு? அதுக்கு முன் கோவம் பயங்கரமாக வருது சார் என்னுடைய மனைவிக்கு.
0: பிளட் ப்ரெஷர் எப்பயாவது செக் பண்ணியிருக்கீங்களா?
2: ப்ரெஷர்லாம் செக் பண்ணல சார், செக் பண்ணலான்னு இருக்கேன் சார். நான்
0: எப்பயுமே வந்து இது மாதிரி ஜென்ரலாக வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது செக் பண்ணணும். மூணு வருஷம் 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது நல்லது. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகம்,
2: ப்ரெஷருக்கும் கோபத்துக்கும் அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு சம்மந்தம் இருக்கா சார்?
0: கோபம் அதிகமாகனா பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும்.
2: ஸோ
0: ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளட் ப்ரெஷர் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும்.
3: பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன்.
0: என்னால
3: நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குதுயா, என்னயா பண்றது? மூட்டு வழியால ரொம்ப
1: கஷ்டப்படுறேன்.
0: எவ்வளவு வயசாவது?
1: கட் பண்ணு. ஓகே,
4: ஹலோ ஹலோ
1: ஹலோ ஹலோ, யார் பேசுறது?
4: ஹலோ வணக்கம், ஆவடியில இருந்து நான் ராணி பேசுறேன்.
0: எதனால அவங்களுக்கு லேடிஸ்க்கும் வந்து சுகரு, பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ அவங்களுக்கும் வந்து சசப்டபிலிட்டி ஃபார் ஹார்ட் டிசீஸ் வந்து அழியவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம எல்லாமே கண்ட்ரோலாக வச்சுருக்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்மளுடைய சுகர் எவ்வளோ இருக்குது, நம்ம பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, நம்ம கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. நம்ம லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்கணும்.
4: ஆனா லேடிஸ்க்கு பொதுவா மாசிவ் அட்டாக்லாம் வர்றது இல்ல டாக்டர், அது வந்து இந்த மெனோபாஸ் இதுதான் அப்படின்னு சொல்றீங்களோ?
0: ஆமா, மெனோபாஸ், ஏர்லி மெனோபாஸ் இருக்கவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் சீக்கிரமா வரும். அதே மாதிரி ஜெனரலா வந்து உமனுக்கும் வந்து ஹார்ட் டிசீஸ் வரும். கோமாபிடிட்டிஸ் இருக்கவங்களுக்கு டெஃபினட்டா வந்து சீக்கிரமாவே வரும். கோமாபிடிட்டிஸ் இல்லைன்னா மெனோபாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தது கோமாபிடிட்டிஸ் லேட்டரா வந்ததுன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
4: ஓகே டாக்டர், ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ.
1: ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? இணைப்பு சரியா இல்ல. ஹலோ ஹலோ. ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இப்போ இந்த டோசேஜ் எனக்கு பத்த மாட்டேது, அந்த டோசேஜ் எனக்கு பத்த மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரெக்டான டோசேஜ் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த ஃபாலோ பண்ணல, இப்போ டோசேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் 10 நாள் டேப்லெட்ஸ் எடுத்தேன், இன்னொரு நாள் சில நாட்களை என்னால் எடுக்க முடியல, நான் வெளியே போயிட்டேன், இங்கே என்னால் எடுக்க முடியல, இந்த சிச்சுவேஷன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதனால் வந்து இது வரைக்கும் பார்த்த ட்ரீட்மெண்ட் பலனளிக்குமா பலனளிக்காதா? இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ சொல்கிறாங்க சிங்கிள் பில் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குது?
0: ஃபஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து யூஸ்வலாக ஜென்ரலாக மெடிசன் வந்து 24 ஹவர்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும். அதனால் வந்து டெய்லி நீங்கள் வந்து மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும், மெடிசன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. மெடிசன் நீங்கள் என்றைக்கு எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் பெருசாக, அதுக்கப்புறம் எஃபெக்ட் பெருசாக இருக்காது, ஒரு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மெடிசன் எடுக்கிறதுனால தான் உங்கள் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்குது. விட்டுட்டீங்கன்னா டெஃபினட்டாக பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட செகண்ட் க்வெஸ்சன், சிங்கிள் பில் காம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பிளட் ப்ரெஷருக்கு மெடிசன் 3-4 டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எதுக்கு நம்ம இவ்வளோ 4 மாத்திரை.

0: இப்போ அதுக்கு பதில் வந்து ரெண்டு மூணு டேப்லெட் பதில் காம்பினேஷன் சிங்கிள் பில் காம்பினேஷன் மூணு ட்ரக் சேர்ந்து ஒரு ட்ரக்காகவே வருது. ஸோ அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அதே மாதிரி காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக ஒரே ஒரு மாத்திரை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ உங்கள் பிளட் ப்ரெஷர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம்.
1: ஓகே, இப்போ அந்த டோஸ் காஷன் ஒன்று சொல்கிறாங்களா டாக்டர், இப்போ இவ்வளோ டோஸு அவ்வளோ டோஸ்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி அந்த டேர்ம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதான் வந்து எல்லா ட்ரக்குக்கும் வந்து டோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்லோடிபின்னா 5 mg வரும், டெல்மிசார்ட்டோன்னா 40 mg வரும், ஒன்மிசார்ட்டோன்னா 10-20 அது மாதிரி டோஸ் வரும். ஸோ அந்த டோஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து அந்த டோஸு நான் வச்சுக்கலாம், பட் அதை வச்சு அந்த இந்த டோஸை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதை வந்து அந்த ஆம்லோடிபின் 5 mg இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டெல்மிசார்ட்டன் ஆர்
1: தைசைட்
0: மாறும். அதனால் வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம எடுத்து அதை நினச்சி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பட் டோஸ் நான் வச்சுக்கிறது தப்பு கிடையாது, என்ன டோஸ் எடுக்கிறது நான் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
1: ஓகே ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராஜாராணி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் யாரெல்லாம் தொடர்பு கொள்ள நினைக்கிறீங்களோ அவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298600038 மற்றும் மற்றொரு எண் 295205544. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4.

0: நேரம் 3:40 ஆயிட்டுருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். டாக்டர்கிட்ட பேச நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055544. டாக்டர், இப்போது இந்த ஹைப்பர் டென்ஷனை வந்து நம்ம சைலண்ட் கில்லர் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது ஏன் அப்படி?
1: ஸோ ஹைப்பர் டென்ஷன் வந்து ஜென்ரலாக வந்து சிம்டம்ஸே தெரிகிறது கிடையாது. அதாவது வந்து நாளில் ஒருத்தர் ஜென்ரலி அடல்ட்ஸ் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அதில் பாதி பேர் தான் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. 1 in 12 தான் வந்து கண்ட்ரோலாக இருக்குது பிளட் ப்ரெஷர். ஸோ அது வந்து சிம்டம்ஸே சுத்தமாக தெரியாதுங்க. கடைசியில் வந்து மேஜராக வந்து ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, பார்வை அஃபெக்டாக வருது, இது மாதிரி தொந்தர்கள் போகும்போது தான் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குன்னே தெரிய வருது ஒரு சில பேருக்கு. அதனால தான் வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க.
0: ஸோ கூடவே இருப்பான், தெரிய மாட்டான்.
1: நம்ம அதனால தான் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து டிடெக்ட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே, அதாவது வந்து 20 வயசுலேருந்தே செக் பண்ணணும். எவ்ரி 1 in 3 years பிளட் ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வந்து வருஷம் செக் பண்ணிக்கணும். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு 180-100 மேலே இருக்கவங்களுக்கு வந்து வாரம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
0: ஓகே. இப்போ டாக்டர், இப்போ நம்ம பேக்டு ஃபுட்ஸை சாப்பிட குறைக்கணும், ப்ராசஸ்டு ஃபுட்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம். எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள்.
1: ஹை பொட்டாசியம் டயட், எனி டயட் விச் இஸ் ஹை பொட்டாசியம், ரிச் இன் ஹை பொட்டாசியம் இருக்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். ஏற்கனவே சொன்னேன், எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பனானா, இதெல்லாம் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லது. அதேமாதிரி மோர் க்ரீன் வெஜிடபிள்ஸ், இதை சாப்பிட்டாலும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷர் 4 to 6 millimeters வந்து கம்மியாகும் டெஃபினட்டாக.
0: ஓகே ஓகே. ஒரு காலர் உடனே வந்து டாக்டர். ஹலோ ஹலோ ஆ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார், நான் நம்ம பெரியமோக்கன்
0: அவர்கள் சார். ருக்மணி டாக்டர் இருக்கார், கேளுங்கம்மா.
1: வணக்கம் வணக்கம், கேட்கலாம், சொல்லுங்க.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ
2: சொல்லுங்க,
0: டாக்டர் இருக்காருமா, கேளுங்க.
1: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. உப்பு இருக்கிறதுன்னு உங்கள் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். அதுதான் உங்களோட நம்பர், உங்கள் பிபியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் டார்கெட், உங்களோட டார்கெட் வந்து 130-180, அது கீழே பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும்.

0: உங்கள் சுகர் HbA1c லெஸ் தென் 7% வச்சுருக்கணும். உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் LDL வந்து 70 கீழே வச்சுருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதை கண்ட்ரோலாக வச்சுருந்தா உங்களோட கிட்னி டேமேஜ் ஆகிறத வந்து ஃபர்தராக தடுக்கலாம்.
1: ஓகே ஓகே, அடுத்த காலரோட பேசுவோம் டாக்டர். ஹலோ
2: ஹலோ
1: சார்,
2: நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவை தாலுக்கா மணக்குடியிலிருந்து கலை.
1: கலை,
0: ஆ வணக்கம் சார், சொல்லுங்கள்.
2: வணக்கம் டாக்டர்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்கள்.
2: டாக்டர், எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் டாக்டர். எனக்கு வந்து மூணு முறை வந்து எனக்கு ஆட்டத்தை வந்துட்டு போயிடுச்சு.
0: ஓகே,
2: இப்போ தான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்
0: டெய்லி. ஓகே, உங்களுக்கு டவுட்
2: மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா?
0: அதான் வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வராமல் இருக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், சுகர் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். உங்களோட சுகர் HbA1c 7% கீழே வச்சுருக்கணும். உங்களோட கொலஸ்ட்ரால் LDL லெஸ் தென் 50 50 கீழே வச்சுருக்கணும். உங்களோட நம்பர் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் நம்பரை தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஹார்ட் டிசீஸ் வரதை வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி உங்களோட பிபியும் கண்ட்ரோலாக இருக்கணும். பிபி வந்து 130/80. உங்களோட மெடிசன் வந்து நீங்கள் நிறுத்தக்கூடாத, ஒரு நாள் டெய்லி டெய்லி மெடிசன் தவறாமல் எடுத்துக்கணும்.
1: இப்போ டாக்டர், இப்போ ஹைப்பர் டென்ஷனில் இப்போ மெடிசன் இல்லாமல் நான் மெடிக்கல் இதுவாக எனக்கு இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும்
0: ஃப்யூச்சர்லேயே வந்து? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வராமல் இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து நிறையா காய்கறி நிறையா ஃப்ரூட்ஸு எடுத்து பழகிக்கணும். அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். ரைஸ் இட்லி தோசை இதெல்லாம் வந்து பாஸ்தா இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஃப்ரைடு ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணணும். நல்ல தூக்கம் இருக்கணும். அதே மாதிரி வந்து நல்லா விளையாடணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு பிடிச்சது என்ன இருக்கோ அதை விளையாடணும். மற்றபடி வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் இதை வந்து நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் வரதை வந்து தவிர்க்கலாம்.
1: ஓகே, ஒரு காலர் உடனே. ஹலோ ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ ஹலோ
3: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கொஞ்சம் இப்ப 1 மந்த் அத சாப்பிட்டு வந்து டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எடுக்கும்போது 130 வந்துச்சு. அதே கண்டினியூ பண்ணலாமா இல்ல டோசேஜ் குறைக்கலாமா டாக்டர்?
0: அதாவது வந்து எல்லாருக்கும் சுகர் பிபி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு டார்கெட் இருக்கும். எல்டிஎல்னு சொல்லுவாங்க, பேட் கொலஸ்ட்ரால். ஜென்ரலா வந்து சுகர் இருக்கவங்களுக்கு டார்கெட் வந்து எல்டிஎல் லெஸ் தென் 70. ஸோ அந்த எல்டிஎல் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 70 கம்மியா இருந்ததுன்னா உங்க டாக்டர் ஆலோசனைப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.
3: அப்புறம் நான் வந்து வாக்கிங் 1 ஹவர் போறேன் டாக்டர், அது பாதி ஹாஃப் அன் ஹவர் அப்படி போகலாமா? ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவரா மார்னிங் ஈவினிங்கா?
0: டெஃபினட்டாக மார்னிங் ஆர் ஈவினிங் 30 மினிட்ஸ் டெய்லி வந்து 30 மினிட்ஸே போதும். அதான் ரெக்கமெண்டேஷன். 1 ஹவர் போகணும்னு அவசியம் கிடையாது.
1: அடுத்த காலர். ஹலோ
4: சார், மதியம் வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறேன்?
4: ராய்பே. வணக்கம் சார், டாக்டர் சார், ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட் பேசுகிறேன்.
0: ஆ வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் சார்.
4: சார் ரெண்டு கேள்வி சார். இப்போ அந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இது கம்பல்சரி பிபி பேஷண்ட் லைக் சுகர் மாதிரி லைஃப் லாங் மெடிசன் சாப்பிடணுமா? நம்பர் 1. பீரியாடிக்கல் செக்அப் போயிட்டு வந்துட்டு அவங்க பேராமீட்டர் எப்படி இருக்கு, வெதர் இட் இஸ் நார்மலா ஹையரா இருக்கா இல்ல டோசேஜ் மாத்தணுமா, அதுக்கு எதனா உங்களுக்கு டியூரேஷன் இருக்கா? ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ், ஒன்ஸ் இன் இயர் கம்பல்சரி கோ ஃபார் ஏ செக்அப்னு. ரெண்டு. மூணாவது, இன்னைக்காவது ஒரு நாள் மறந்துட்டாங்க டியூ டு சம் அதர் சுச்சுவேஷன், அன்னைக்கு ஒரு நாள் ஆர் 2 டேஸ் வெதர் இட் கேன் பி, அதனால இம்பாக்ட் இருக்குமா? அவ்வளோதான் சார்.
0: ஸோ டெஃபினட்டாக வந்து டெய்லி வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். மெடிசன்ஸ் எடுத்தால் தான் வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அஸ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும் போது, வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது, இல்லாட்டி செடென்டரி லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் வந்து இருக்கும் போது பிளட் ப்ரெஷர் எப்போ வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்கள் இந்த டைம் ஒரு ஃபிக்ஸடாக 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்ன்னு அப்படி சொல்லவே முடியாது. அதனால தான் வந்து நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா, வாரம் வந்து ஹோம் மானிட்டரிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி டீ

0: நம்மளுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிட்டிங் பொசிஷன், அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, உட்காந்து நீங்களே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பிபி வேலிடேட்ரி பிபி மிஷின் வந்து வாங்கி பிபி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலை செக் பண்ணிக்கணும், சாட்டர்டே ப்ரிஃபரபிளி சாட்டர்டே சண்டே. அதே வந்து ஒரு நாலு ரீடிங் வருது ஆவரேஜாக வந்து 140-90 மேலே ரீடிங் பர்சிஸ்டண்ட்டாக எப்போ அதிகமாகுதோ ஒரு மூணு ரீடிங், அப்போ வந்து உங்களுக்கு வந்து டோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பிபி டேப்லெட் வந்து டெஃபினட்டாக லைஃப் லாங்காக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு சோஷியல் மீடியா ஏதாவது ரோல் ப்ளே பண்ணுதா?
0: டெஃபினட்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால், ஆர் மொபைல் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன வேணால் வந்து நம்ம வந்து ஸ்லீப் டிப்ரவேஷன் இருக்கும், தூக்கம் வராது, தூக்கம் வராதனால வந்து டெஃபினட்டாக வந்து அட்ரினல் ஹார்மோன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக அது இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே வந்து சர்க்கடியன் ரிதமே மாறும், டெஃபினட்டாக ப்ளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்.
1: தூக்கம் ஒழுங்காக இருந்தால் இந்த ஹைப்பர் டென்ஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: கண்டிப்பாக.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு டாப் 3 அட்வைஸ் இந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்கு கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: நோ யர் நம்பர்ஸ், உங்களோட ப்ளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கணும், உங்கள் டார்கெட் எவ்வளோ இருக்குது. எல்லாருக்கும் உங்களுக்கு சுகர் மட்டும் இருக்கா, சுகரோட கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, வேறு ஏதாவது இல்னஸ், வேறு ஏதாவது இருக்கா, ஸ்ட்ரோக் ஏதாவது வந்திருக்கா, ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கா, ஏற்கனவே ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கா, எல்லாருக்கும் ஒரு ஒரு டார்கெட் இருக்கா அது தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வேல்யூஸ், சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கணும், HbA1c 7% கீழே வச்சுக்கோங்க. உங்கள் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் ரெக்கமெண்டேஷன் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 55-60 கீழே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க, மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை அவாய்ட் பண்ணுங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ நடக்க முடியுமோ நடங்க. அதே மாதிரி வந்து டெய்லி 20-30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணுங்கள், இதுதான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து எவ்ரி 3-6 மந்த்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் டாக்டரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணுங்கள். எக்கோ கார்டியோகிராமும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். இப்போது அப்பார்ட் ஃப்ரம் அந்த மெடிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம், மெடிக்கல் செக்கப் பண்ணாமல் இப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க திடீர்னு டென்ஷனாக வராங்க, இப்போ நான் பார்த்தேன்னா இவனுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு அறிகுறிகளை வச்சு ஃபஸ்ட் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா?
0: ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக படிக்க முடியாது. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ண சொல்கிறோம். எங்கப்பா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ப்ளட் ப்ரெஷர் வந்து 20 வயசுக்கு மேலே ஒரு வாட்டியாவது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும்.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ மெடிடேஷன் பண்ணால் இப்போ ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க, இப்போது ப்ளட் ப்ரெஷர் இதுவும் குறைய வாய்ப்பு இருக்குதா? மெடிடேஷன் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கும்?
0: மெடிடேஷனால் ஹார்மோன்ஸ் லெவல், அட்ரினல் ஹார்மோன்ஸ் லெவல்லாம் டெஃபினட்டாக கம்மியாகும். இட் வில் ரிடியூஸ் யர், இட் பிரிங் பீஸ் டு த மைண்ட். அதே மாதிரி தூக்கமும் நல்லா வரும், பசி நல்லா எடுக்கும், மனதளவில் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக வந்து மெடிடேஷன் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யர் ப்ளட் ப்ரெஷர். எவ்ரி திங் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். அதாவது வந்து டயட் மட்டும் பத்தாது, டயட், எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் மெடிடேஷன் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லாமே எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட்.
1: இப்போ ஜிம்முக்கு போகிற சில பேர் இப்போ அங்கே போய் ஹை லெவல் ஆஃப் வெயிட்ஸை தூக்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி ஆரம்பித்தோம், நம்ம வந்து ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் ஹை லெவலாக அந்த ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம வெயிட்டை தூக்கும் போது அது ஏதாவது நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குதா ஹைப்பர் டென்ஷனுக்கு? ஹை லெவல் நான் கேட்குறது
0: புரியுது எனக்கு. அதான் வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து இப்போ நார்மல் இண்டிவிஜுவல் அது மாதிரி தூக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ளட் ப்ரெஷர், ஹை ப்ளட் ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து அது மாதிரி ரொம்ப அதிக வெயிட் வந்து தூக்குறத வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
1: ஓகே, ஒரு காலரோட. ஹலோ.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் வட்டம், பாபுராஜிலிருந்து முகமது இக்பால். அதான் கேட்கலாம் சார்.
1: இதோட டாக்டர் இருக்காரு சார்.
2: வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார்.
2: நான் பிபி எனக்கு இருக்கு சார், கிட்டத்தட்ட 5 சார்.
0: ஆ சரி.
2: ஹை பிபி.
0: ஓகே.
2: ஹைப்பர் டென்ஷன்.
0: ஓகே.
2: பிபி உள்ளவங்கலாம் சுகர் வர்றதுக்கு பாசிபிலிட்டிக்கா சார்?
0: கண்டிப்பாக. பிபியும் சுகரும், சுகர் இருக்கவங்களுக்கு பிபி வரலாம், பிபி இருக்கவங்களுக்கு சுகர் வரலாம். அதனால தான் வந்து பிபி இருக்கவங்க சுகரையும் கம்மியாக சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் டயட்டும் கம்மியாக சாப்பிடணும், காய்கறி பழம் நிறைய சாப்பிடணும் பிபி வராமல் இருக்கிறதுக்கு. டெஃபினட்டாக வந்து பிபி இருக்கவங்க வந்து கார்போஹைட்ரேட் டயட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மியாக எடுத்துக்கங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, கம்மியாக எடுத்துக்கங்க.
1: ஓகே டாக்டர். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஹைப்பர் டென்ஷன்ஸ்க்கு சரி ஒரு சில கிரைட்டீரியா மட்டும் இல்லாமல் நிறைய

0: ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது மூலயமா இதனால் வருது இதனால் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன்னாலையும் நிறைய டிசீசஸ், ஹார்ட் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், ஸோ இந்த மாதிரியும் பார்த்தோம் நம்ம. சரி, இப்போ இது வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு பரவுதா? இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கைகள் முன்கூட்டி எடுத்தா, அதாவது வருமுன் காப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் சொன்னீங்க செக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு, வருமுன் காப்போம்க்கு என்ன?
1: ஜெனட்டிக்னால தான் ஹைப்பர் டென்ஷன் வருதுன்னு, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர். ஜீன்ஸ் ஒரு இது, ஜீன்ஸ்னால் மட்டும் ஹைப்பர் டென்ஷன் கிடையாது. என்விரான்மெண்ட்டு, சால்ட் இன்டேக்கு, அப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அப்புறம் ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, லோ பொட்டாசியம் இன்டேக், லேக் ஆஃப் ஸ்லீப், ஆல் டுகெதர் வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து எல்லாமே வந்து நம்ம பயனுள்ளது இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். லைக் வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்றது, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, ஃப்ரைட் ஐட்டம் அவாய்ட் பண்ணுறது, முடிஞ்ச அளவு நல்ல வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது, நல்ல தூக்கம் இருக்கிறது. ஸோ வந்து நம்ம ஜெனட்டிக் அப்பா அம்மாவுக்கு பிபி இருக்கே, நம்மளுக்கு வந்துருமா வந்து அப்படி கிடையாது. அப்பா அம்மாவுக்கு பிபி இருந்தால் நம்ம வரது வந்து தவிர்க்கலாம்.
0: ஓகே, புரியுறேன். இப்போ நம்ம ஸ்டூடியோக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்ம நேயர்களுக்கு எல்லா விஷயத்தையும், எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக தெளிவாக பதில் சொன்ன நன்றி சார்.
1: நன்றி, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழிக் கொள்கைதான் தாவேகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செப்பக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4:03 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது ஆர்ஜே பிரகதீஷ் அண்ட்
1: ஷாலினி. உங்க கூட இருக்கேன்.
0: ஓகே, இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன நம்ம பண்ண போறோம்னா, ஒரு கேம் ஷோ. என்ன கேம் ஷோனா, பாடல்களில் நடுவில் இருக்க வரிகளை நான் படிப்பேன், நீங்கள் முதல் வரிகளை கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இணைப்பு 044 சேர்த்து நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298600038 மற்றும் 295205554. நிகழ்ச்சியின் முதல் காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ.
2: ஓகே, ஸோ காலர் கிட்ட நம்ம இணைகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல போகிற அந்த பாட்டு வரி என்ன அப்படின்னு சொல்லிடுங்க.
0: சொல்ல போகிற பாட்டு வரி முதல் பாடல்னா, தோசைக்கல் மேல் ஒரு வெள்ளை ஆம்லெட்டா அப்படின்ற பாடல் வரிகள் இருக்குது. அந்த பாடலோட முதல் வரியோ இல்லை படமோ எது கண்டுபிடிச்சாலும் சரி, நம்ம அடுத்த காலரோட இணையம். ஹலோ
3: சார், நான் சென்னை நும்பலேருந்து ஹேமா சார்.
0: ஹேமா
3: சார், பாடல் வரிகள் சொல்லுங்க.
0: தோசைக்கல் மேல் ஒரு வெள்ளை ஆம்லெட்டா, இதுதாங்க பாடல் வரி.
3: அஜிக்கும் சார், பழைய பாடலாக கொடுங்க சார்.
0: பழைய பாடல் இல்லை, எல்லாரும் கேட்குற மாதிரி பழைய பாடலும் வந்துகிட்டு இருக்குமா? இந்த பாடல் என்ன
3: தெரியாது.
0: சரிங்கம்மா, இப்போ அடுத்த காலரோட இணைவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம். கேக்குதுங்களா? ஆ சார், என்ன பாடல் தெரியுமா? என்ன? ஹலோ, ப்ரோக்ராம்ல என்னன்னு தெரியுங்களா? இப்போ நம்ம வந்து நடுவில் இருக்க பாடல் வரிகளை சொல்லுவோம், நீங்கள் அந்த பாடல் வரிகளோட முதல் வரியோ இல்லை பாடலோட படத்தையோ நீங்கள் சொன்னால் போதும். சொல்லட்டுங்களா
2: சார்? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
0: ஹலோ.
4: ஆ சரிங்க மேடம்.
2: ஆ,
0: தோசைக்கல் மேல் ஒரு வெள்ளை ஆம்லெட் அப்படின்றது நம்ம பாடலில் இருக்க நடுவரி. ஸோ அதில் நீங்கள் முதல் வரி கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை வந்து முதல் அந்த பாடல் வரி இடம்பெற பேரை கண்டுபிடிச்சாலும் சரி. தெரியலங்களா? சரிங்க சார், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு அளிக்கலாம். ஹலோ,
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வெங்கட். சார், வெங்கட் சார், உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா?
5: கண்டுபிடிச்சது சார்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர்.
5: ஆமா சார், படம் பேர் ஐ.
0: படம் ஐ. ஓகே,
5: முதல்ல பார்த்த அந்த பாட்டு சார்.
0: படம் கரெக்டா சொல்லிட்டீங்க, பாட்டு தப்பா இருக்குங்களே, முதல் வரி தப்பா சார்.
2: ஐத்திரைப்படத்திலிருந்து மெர்சல் பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 4:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமால நாங்க வந்து ஒரு திரைப்பட பாடல்ல நடுவுல இருந்து ஒரு வரி சொல்வோம். அது என்ன பாடல், என்ன திரைப்படம், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொன்னா கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் நம்ம வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038, 295205554 இந்த எண்களுக்கு நம்ம கால் பண்ணி நீங்க பேசலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைய அடுத்த நேயர்.
1: ஹலோ.
0: ஓகே, அடுத்த நேயர் கிட்ட பேசலாம் நம்ம.
1: ஹலோ, வணக்கம்.
0: விவிஎஸ் கண்ணன், நலமா? என்ன பாடல் வரி அப்படின்னா, வந்தார்கள் போனார்கள் அன்று யாருக்கும் சுவடில்லை இன்று. இதான் பாடல் வரி. ரெண்டும் கலந்த பாட்டு,
1: 2000 ஆண்டுகள்
0: பழைய பாட்டுனும் சொல்லலாம், புது பாட்டுனும் சொல்லலாம். இத ரீமிக்ஸ் கூட பண்ணாங்க. சரி, ஓகே.
1: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம். ஓகே,
1: அடுத்து கால். ஹலோ,
2: வணக்கம்.

0: திருத்தன்லேருந்து தமிழேந்தி.
1: தமிழேந்தி நலமா? தமிழேந்தி
0: நலம். நீங்கள் நலமா?
1: நலமாக உள்ளோம். சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
1: வந்தார்கள் போனார்கள் அன்று, யாருக்கும் சுவடில்லை இன்று.
0: வந்தார்கள் போனார்கள் என்று யாருக்கும் சுவடில்லை என்று. இது எப்ப வந்த படம்? கொஞ்சம் குழு கொடுக்கறீங்க முடியுமா?
2: இது ஒரு ரீமேக் படம் சார்.
0: படமே ரீமேக் படமா?
1: ஆமா,
0: படமே ரீமேக். ஹீரோ சொன்னா தெரியலாம்.
1: ஹீரோ சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க புகழேந்தி. கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஈஸியா க்ளூ கொடுத்துட்டா எப்படி? சரி, ஓகே, உங்களுக்காக ஒரு க்ளூ வேணா நாங்க கொடுக்கறோம். பழைய படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருப்பாங்க. சரி, அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்க போல.
0: ரஜினிகாந்த்
2: பழைய படம் ரஜினிகாந்த். இது அதை ரீமேக் பண்ணிருக்காங்க 2007 ஆண்டுல.
0: வந்தார்கள் போனார்கள் நேற்று, யாருக்கும் சுவடில்லை இன்று. வந்தார்கள் போனார்கள்.
1: அடடா, மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க. ஓகே, நம்ம அடுத்த நேருக்கு போலாம்.
2: ஹலோ.
1: ஓகே, சோ பாடல் வரி திரும்ப சொல்றேன். வந்தார்கள் போனார்கள் அன்று, யாருக்கும் சுவடில்லை இன்று. இதான் பாடல் வரி.
2: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: சசிகலா, நலமா இருக்கீங்களா?
3: பில்லாதான்,
1: பில்லாதான். என்ன பாடல்? சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சீங்க சசிகலா. நன்றி, நன்றி அழைத்ததற்கு நன்றி.
2: சோ அடுத்த பாடல் பில்லா திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இந்த FM Rainbow 101.4 இங்க எல்லாம் மிஸ் சமதோடு.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதி.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: எஸ் நேரம் 4:20 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா. இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி ரூல்ஸ் இன்றைக்கி ரூல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட பாடலை நடு வரிகளை நான் சொல்லுவேன், நீங்கள் அந்த படத்தோட பெயரையோ இல்லை அந்த பாடலோட முதல் வரிகளையோ சொன்னால் போதும். சரி, அந்த வரிசையில் அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பாக இருக்கேன் சார்.
0: சரிங்க சார், இப்போ ரெடியா? இன்னைக்கு என்ன கேம்ஸ் வந்து தெரியுங்களா?
1: தெரியும் சார். சார் சிம்பிளா கொடுங்க, டஃப்பா கொடுத்துறாதீங்க ப்ளீஸ்.
0: எல்லாருமே அப்படியே சொன்னீங்கன்னா என்ன
1: பண்றது? ஆமா சார், சரி நீங்க கொடுங்க சார்.
0: எல்லாமே கலந்து கொடுக்குறோம் சார். ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் கண்டுபிடிக்கட்டுமே.
1: நான் என்ன நடிச்சேன்னா, நீங்க வந்து லிரிக்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைன் எடுப்பீங்கன்னு பார்த்தேன். லைன் எடுத்துட்டு இது சொல்றீங்களா
0: சார்? அப்போதானே சார் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? இரவு வரும் திருட்டு பயம், கதவுகளை சேர்த்து விடும். சார் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? நான் திரும்ப சொல்றேன். இரவு வரும் திருட்டு பயம், கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும்,
1: மூளை திருகும்.
0: சார் நான் திரும்ப படிக்கட்டுங்களா, இல்லை க்ளூ ஏதாவது வேணுங்களா?
1: க்ளூ கொடுங்க சார்.
0: சார் இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு இந்தியன் ஸ்பை.
1: அப்படியா சார்? காதை திருக்கும் மூச்சுக்குள் விளக்கெறியும் பாட்டிருக்கு, அந்த பாட்டு
0: இல்லை? இல்லைங்க சார், அது இல்லைங்க சார்.
1: அப்படியா, ஓகே. எப்போ வெளியே சார்? 90s?
0: ஆ, 2000 வந்ததுங்க சார்.
1: 2000? அப்போ வாய்ப்பே இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார்.
0: ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ, ஹலோ, ஹலோ, ஹலோ, ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, கேட்குதுங்களா?
2: ஆ கேட்குது. வணக்கம் சார்.
0: சார் வணக்கம் சார்.
2: ஆ, மணலி மாறன்
0: சார். மாறன் சார், இப்போ ரெடிங்களா? பாடல் வரிகளை படிக்கட்டுமா?
2: சொல்லுங்க.
0: இரவு வரும் திருட்டு பயம், கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும்.
2: ஒரு பாதி கனவு நீடி, அந்த பாட்டு தானே
0: சார்? சூப்பர் சார். எப்படி சார், எவ்வளவு டஃபா செட் பண்ணாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு. அதே தான் சார். ஒரு வரி பாடிருங்களேன் சார். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க பாடலன்னா எப்படி?
2: அந்த திருட்டு பயான்றது வந்து அதை அப்படியே அம்மிங் பண்ணா கரெக்டா?
0: ஆ, கரெக்டா சொன்னீங்க. அந்த கோர்வையோட படிச்சீங்கன்னா கரெக்டா வந்துடும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அதே தாண்டவம் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4. இங்கே எல்லாமே சமதூடு. நீ

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ திரைக்கடல் ஆடிவரும் தமிழ்நாடு.
1: கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
2: இன்றைய பாட்காஸ்ட் வரை
1: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி
2: செய்திகள், நாடகங்கள்.

0: மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள் வானொலியின் 90வது ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
1: கேளுங்கள், கொண்டாடுங்கள்.
2: நேரம் 4:29 ஆகிட்டு இருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஸோ நிகழ்ச்சி நேர்களோட இணைவோம். ஹலோ,
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், ஃபன் பண்ண ரெடியா?
3: ஃபன் பண்ண ரெடியா இருக்கேன் மேடம். ஐயா, நான் வந்து பழைய பாடல் கொடுங்க ஐயா, புது பாடலை கொடுத்துருங்க.
2: எல்லாம் மிக்சடா வந்துருக்குங்க சார்.
3: முன்னெல்லாம் ஸ்டாலின் மேடம் வந்து 1960-70 கொடுத்துருந்தாங்க.
2: சரி சரி,
3: அது இப்போ
2: சார் அது அப்புறமா கொடுத்துடலாம். இப்போ ஒரு பாடல் படிக்கிறேன், சொல்றீங்களா? என் வாசல் அடிக்கிற காத்து உன் கூட நடக்கிறது. என் வாசல் அடிக்கிற காத்து உன் கூட நடக்கிறது.
3: நன்றிங்க. தெரியல, எனக்கு புது பாடல் தெரியலங்க.
2: சரிங்க, அடுத்து. ஹலோ,
4: வணக்கம் சார்.
2: ஆ வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க
4: சார்? ஒரு நிமிஷம்.
2: ஹலோ சார், என்ன வரி தெரியுமா உங்களுக்கு? சார் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. சார் சாமுவேல், ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எக்கோ அடிக்குது, கேக்குதுங்களா? உங்களுக்கான வரி என்னன்னா, நடுவுல அந்த பாடலோட நடுவுல இருக்க வரி, என் வாசல் அடிக்கிற காத்து உன் கூட நடக்கிறது. சார் என்ன படம் தெரியுமா அது? பாடல் வரி சார் கரெக்டா சொல்லிட்டீங்க, என்ன படம்?
4: படம் தெரியல சார்.
2: படம் தெரியலீங்களா? சரி, எனவே கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க. சரி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருப்பது FM 101.4, இங்க எல்லாமே சமதுலம்.

0: நேரம் 4:36 நிமிஷங்கள் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் பாடல் வரிகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நடுவரிகளை சொன்னோம், அதில் முதல் வரிகளோ இல்லை படத்தோட பெயரை சொன்னாலும் போதும். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சரி கொஞ்சம் பழைய பாடலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நேர்கள் விருப்பப்படி இப்போ பழைய பாடலை சொல்லுவோம். நிகழ்ச்சியில் யார் நினைந்திருக்காங்க பார்ப்போம். ஹலோ
1: சார்,
0: கலாமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். சரி நீங்கள் ரெடியா? ஓகே, அடுத்த பாடல் வரி, அந்த நீல நதிக்கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஹலோ ஹலோ
2: ஹலோ, நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லிஜி போஜராஜன் பேசுறியா? வணக்கம
0: வணக்கம வணக்கம வணக்கம் சார். சார் பாடல் வரி என்னன்னு கேட்டிங்களா?
2: அந்த நீல நதிக்கரை ஓரம், சிவாஜி படம்.
0: ஆ சிவாஜி படம் தான். என்ன படத்தோட பேர் என்ன, பாடல் வரி என்ன?
2: நல்ல படம். அது வந்து சிவாஜி கணேசனை கைது பண்ணி உள்ள தள்ளுவாங்க காதலியா நடிச்சு.
0: ஆமா
2: நல்ல படம், லாபம் வருது. ஐயோ வரமாட்டேன்.
0: கரெக்ட் தான் சார். நீங்க வந்து ஒன்னு பாடல் முதல் வரிய சொல்லணும் இல்ல படத்தோட பேர் சொல்லணும், அப்பதான் நீங்க வின்னு.
2: ஆமா ஆமா, அந்த நீல
0: எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த காலத்து சாங் கேட்கும் போதே வந்து கொஞ்சம் இனிமையா அப்படியே தன்னை மறந்து கேட்கலான் தோன்ற அளவுக்கு ஒரு நல்ல, அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு பாடல்.
2: சரிங்க சார்,
0: உங்களுக்காக இந்த பாடலை கேட்போம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: நேரம் 4:42 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா. இந்த ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ரூல்ஸ் என்னென்னா, ஒரு திரைப்படத்தில் இருக்க பாடலை நடுவில் இருக்க வரிகளை நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று, அந்த திரைப்படம் பங்கேற்ற அந்த திரைப்படத்தோட பெயர் இல்லை அந்த பாடலோட முதல் வரியை நீங்கள் சொல்லணும். ஸோ யார் அடுத்த நீங்கள் நேயர்கள்னு பார்ப்போம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நான் லட்சுமி பேசுறேன்.
0: லட்சுமி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியுங்களா?
1: தெரியும் சார்.
0: சரி, ரெடிங்களா? உங்களுக்கான வரிகளை சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க சார், கொஞ்சம் பழைய பாட்டா சொல்லுங்களேன் சார்.
0: எல்லாருமே இப்படி கேட்டா எப்படி? எல்லாமே கலந்து தானே சொல்ல முடியும் நாங்க. சரி, இப்ப நான் சொல்ற கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இரவும் இல்லாத பகலும் இல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா?
1: இரவும்
0: இல்லாத பகலும் இல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா?
1: அதுக்கு மேல சொல்ல முடியாதா சார்?
0: இல்ல, இதுக்கு மேல சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான்,
1: கொஞ்சம் ஒரு க்ளூ கொடுங்களேன்.
0: என்ன க்ளூனா, இந்த படம் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக 2000 அந்த டைமில் ரிலீஸ் ஆனது. ஆனால் இந்த படம் நடக்கிற கதையோட காலகட்டம் வந்து 1980s 1970s நடக்கிற மாதிரி கதை.
1: அப்படிங்களா? தெரியல சார்.
0: ஏ, ரொம்ப ஃபேமஸான சாங், எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாட்டு.
1: அப்படிங்களா?
0: தெரியல. சரிங்கம்மா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஹலோ,
2: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: சார், நீங்க வரிகளை கேட்டீங்களா?
1: இன்னும் எனக்கு ஆப்ல வரிகள் வரல, இன்னும் சொல்றீங்களா?
0: இரவும் இல்லாத பகலும் இல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா?
1: ஏதாவது க்யூ கொடுக்குறீங்களா? இதுவும் பழைய பாட்டு தான்.
0: இல்லை, இது பழைய பாட்டில், இது வந்து லேட்டஸ்ட் சாங் தான். ஆனால் படத்தோட கதை நடக்கிறது அந்த காலத்தில், 70s 80s நடக்கிற மாதிரி இருக்கும்.
1: இரவுகள் இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: இரவும் இல்லாத பகலும் இல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா?
1: இன்னொரு கழியுமா?
0: இல்லை, இந்த படத்தில் இன்னொரு க்ளூ பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் சொல்லுங்கள்.
1: இது கண்கள் இரண்டால்
0: ஆ
1: உன் கண்கள் இரண்டால் அந்த பாட்டு சுப்பிரமணியபுரம்,
0: ஆ
1: இதுதான் திரைப்படுத்த.
0: சுப்பிரமணியபுரம், கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப சந்தோஷம், இந்த க்ளூ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சார்.
0: நன்றிம்மா, நன்றி.
1: தேங்க்யூ
0: ஸோ,
1: சார்.
0: உங்களுக்காக நீங்க கேட்டிருந்த இதே பாடல் வருது. தொடர்ந்து இணைந்துங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சம்மதுள்ள

0: நேரம் 4:50 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா. சரி, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. இப்போ அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ,
1: மாலை இனிய வணக்கம். யா
0: மாலை இனிய வணக்கம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாமல்பட்டி கோபால்.
0: கோபால் சார், கோபால் சார், ரெடியா நீங்க?
1: ரெடிதான், பார்க்கலாம். பழைய பாட்டுலாம் போயிடுச்சு, இன்னொரு புது பாட்டு கொடுப்பேன். நான் வந்து கிட்டத்தட்ட 69 ஆகுது. எந்த மாதிரி
0: சார் ரெண்டுதும் கலந்து ஒரு பாட்டு நம்ம கேட்போம், சரிங்களா? குத்தாலத்து தேனருவி சித்தாடைத்தான் காட்டாதா, சித்தாடையை காட்டியழ கையில் வந்து கிட்டாதா.
1: குத்தாலத்துல
0: குத்தாலத்து தேனருவி சித்தாடைத்தான் காட்டாதா, சித்தாடையை காட்டி எழ கையில் வந்து கிட்டாதா.
1: யார் நடிச்சது சார்?
0: சார் மோகன் நடிச்சது.
1: மோகன்களா? பழைய படமா?
0: பழைய படம் தான்.
2: வணக்கம்
0: சார்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சிவசுப்ரமணியன்
0: சார். என்ன இன்னைக்கு பாடல் தெரியுங்களா? பாடல் வரி கேட்க ரெடியா?
2: சொல்லுங்க சார்.
0: குத்தாலத்து தேனருவி சித்தாடைத்தான் காட்டாதா, சித்தாடைய காட்டி எழ கையில் வந்து கிட்டாதா. இந்த பாடலோட முதல் வரியோ இல்லை இந்த பாடல் இடம்பெற்ற படத்தையோ சொன்னா ஓகே. குத்தாலத்து தேனருவி சித்தாடைத்தான் காட்டாதா, சித்தாடைய காட்டி எழ கையில் வந்து கிட்டாதா.
2: குத்தாலத்து தேனருவி சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு குத்தாலத்து, அதான் சார்?
0: அதுதான் சார். இப்போ நான் திரும்ப படிக்கவா இல்லை வந்து அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
2: இப்போ நான் சொன்னதான் சார், சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு.
0: இல்லை அது இல்லைங்க சார், அது இல்லை, அது இல்லை.
2: மணிலாடம்
0: அது இல்லைங்க சார். சரிங்க சார், அழைத்து மிக நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். சார் பாடல் வரி கேட்டிங்களா இல்லை நான் சொல்லவா?
3: நான் கேட்டேன் சார்.
0: என்ன பாடல் தெரியுங்களா? பாடல் அதே அதே தான், அதே தான். மலையோரம் பாடுறீங்களா ஒரு வரி?
3: இல்லை இல்லை, உங்களை மாதிரி அருமையாக பாட தெரியாது, ஏதோ நான் படித்து காட்டினேன்.
0: சரிங்க சார், அது என்ன படம் தெரியுங்களா? பாட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க, முதல் வரி அதுதான்.
3: மோகன் நடிச்ச படம், நல்லா இருப்பாங்க.
0: ஆமாம்,
3: புது
0: பாடல் வேணும், பழைய பாடல் வேணும், ஓகே 80s 90s சாங் கொடுங்க எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஏத்த மாதிரி என்னென்ன பிடிச்சிருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டோம். கால் பண்ண எல்லாருக்கும் நன்றி.

பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு ஓகே, நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நிகழ்ச்சியின் அடுத்து மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷ்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டர் இடையேயான பேச்சுகள் ஓஸ்லோவில் தற்போது நடைபெற்று வருகின்றன. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழிக் கொள்கைதான் தவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டி போபாலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமோலைனர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். நீங்க ஒரு தீவுக்கு போறீங்க, அந்த தீவுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் நீங்க கொண்டு போகணும். அந்த தீவுல வந்து எப்படி

இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய கற்பனைக்குட்பட்டது. அதனால அந்த தீவுக்கு போகும்பொழுது நீங்க ஏதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் கூட கொண்டு போகணும். அப்படி நீங்க கொண்டு போற பொருள் என்னவா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 295-2-5544 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி நீங்க எடுத்துட்டு போக போற அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணலாம். எனக்குமே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம மக்கள் எப்பவுமே வந்து வித்தியாசமா யோசிப்பாங்க. ஸோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுல ஆர்வமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் ஒன்று கேட்க போறோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல் ஸ்னேகனோட வரிகள்ல தெய்வா இசையில மனுநீதி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டினை நீங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். உங்களோட நினைஞ்சிருக்கிறது ஆர்ஜி தமிழ் வழி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு தீவுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த தீவுல வந்து உங்களோட ஏதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா, என்ன பொருளை கொண்டு போவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய பொருள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-38 அல்லது 295-2-5544 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி என்னோட ஷேர் பண்ணலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சுந்தரமூர்த்தி. கவிஞர் சுந்தரமூர்த்தி, சென்னை குடத்தூர்மா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் கவிஞர் சுந்தரமூர்த்தி. சொல்லுங்க, நீங்க என்ன பொருள் கொண்டு போவீங்க?
1: செல்லு மட்டும் எடுத்து போவோமா? வேற ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்க.
0: ஒண்ணுதான் சொல்லணும், செல்லு மட்டும் எடுத்துட்டு போவீங்க. அங்க வந்து டவர் கிடைக்குமா?
2: எப்படி அதாவது அது கடைசியில் லைன் கண்டிப்பா டவர் பிரச்சனை இருக்காது.
0: ஓ, அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை?
2: நம்பிக்கை எப்படியாவது ஒரு அது அது வச்சுதான் வேல்டு இருக்கு. அத்தனை தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓ சூப்பர். அதுக்கு சார்ஜ் போடணுமே, அதுக்கு என்ன
2: பண்ணுவீங்க?
0: வானொலி பெட்டிக்கு சார்ஜ் போடணும்ல?
2: இவ்வளவு யோசிக்கிற அந்த தீவுல சார்ஜ் கூட கிடைக்காது.
0: தீவுல சார்ஜரே கிடைக்காது, என்ன பண்ணுவீங்க?
2: என்னன்னா காலம் மூலமா நான் அங்க இருக்க போறேன்.
0: நீங்க சரி ஓகே.
2: நான் ஒரு வானொலி பெட்டி வச்சிருக்கேன். அது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டேன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட வரும் அதுல. அப்படியே
0: ஓ ஒரு மாசம் வருமா?
2: வரும் வரும்.
0: பாத்தீங்களா, இனி ஏமாத்த பாக்குறீங்க. ஓகே, நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹேமலதா கள்ளக்குச்சில இருந்து. எங்க எடுக்கல அப்படியே கட்டாக போதேன்னு
0: சொல்லுங்க.
3: காலையில தமிழ் மொழி, சாயந்தரம் தமிழ் விழி, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம்.
0: ஏன்னா எல்லாரோடும் தமிழ் இருக்கும்ல, அதனால.
3: ஆமா, தமிழ் எஃப்எம்ல.
0: ஓகே சொல்லுங்க
3: மேம். ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு போகணும்னு கேக்குறீங்க.
0: ஆமா,
3: எங்க போனாலும் இந்த ஒரு ஆண்ட்ராய்டு போனு, அது ஒண்ணு போதும்.
0: அது ஒண்ணு
3: போதுமே. ஆமா, நம்ம எஃப்எம் கேட்டுக்கலாம், பே கூகுள் பே பண்ணிக்கலாம், ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம்.
0: கூகுள் பே பண்ணா தீவுல கடலா இருக்கு. உங்களுக்கு கடை இருக்குமா தீவுல?
3: கடல் தீவுல?
0: தீவுல கடை இருக்குமான்னு கேக்குறேன். நீங்க கூகுள் பே பண்ணா தீவு இருக்கா?
3: இது கொண்டு வர சொல்லலாம், டெலிவரி பண்ண சொல்லலாம்.
0: நானே ஒரு கற்பனையா தான் ஒரு டாபிக் வச்சிருக்கேன், நீங்க அதுலயும் ஒரு கற்பனை பண்றீங்க பாருங்க. ஓகே நன்றி நன்றி.
3: எங்க வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் இல்லைங்க மேம், சிக்னலும் கிடைக்கும். அந்த ஒரு நெட்வொர்க் இருந்தா மட்டும் போதும். அதுல சார்ஜ் என்னது, நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா, ஆண்ட்ராய்டு போன் இருந்ததுன்னா எங்க வேணாலும் போயிட்டு வந்தோம்.
0: எல்லாம் சாத்தியமே அப்படின்றீங்க. ஓகே சூப்பர்மா, நன்றி.
3: தேங்க்யூ. உலகமே நம்ம கைக்குள்ள.
0: கண்டிப்பா
3: சூப்பர் டாபிக், நல்லா யோசிச்சு வச்சிருக்கீங்க.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம். மாவடியில இருந்து பாஸ்கரன்.
0: ஓகே சொல்லுங்க பாஸ்கரன்.
4: தீவுக்கு போகும்போது தனியா போகும்போது புக்கு மட்டும் கொண்டு போறேன் மேடம்.
0: அடடா சூப்பர், இந்த பதில தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா யாராவது ஒருத்தங்களா சொல்லுவாங்களான்னு. ஓகே, என்ன புக்கு கொண்டு போவீங்க?
5: உங்களுக்கு
0: மட்டும்

0: டாபிக் நம்ம ஒண்ணு சொன்னா இன்னொருத்துல இருந்து பதில் எடுப்பீங்க. இப்ப நான் சொன்னது ஒரே ஒரு பொருள்,
1: அப்படியா? போன்,
0: போன். அப்ப புக்க விட்டீங்க, நீங்க போனுக்கு போயிட்டீங்க. ஒண்ணுனா ஒண்ணுனா நீங்க இல்ல போன் புக் இல்ல சொல்லி இருக்கணும். ஓகே, சூப்பர்மா, நன்றி நன்றி.
1: தேங்க் யூ மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், பிரகாஷ் பிரசேவாக்கம்.
0: சொல்லுங்க பிரகாஷ், நீங்க என்ன கொண்டு போவீங்க?
2: நான் ஒரு லைட்டர் எடுத்து போவேன், நெருப்பு.
0: ஓ, நெருப்பு. அப்ப தீவுல வாழ தயார் ஆயிட்டீங்க இப்பவே நீங்க.
2: ஆமா ஆமா மேம், வந்து லைட்டர் இருந்தாதான் நம்ம நைட்ல வந்து படுக்கும் போது நெருப்பு கொளுத்தியில கூட படுக்கல, எந்த ஒரு மிருகம் பக்கத்துல வராது.
0: ஓகே,
2: எங்கேயே நம்ம தீவுல மீன் எதாவது புடிச்சோம்னாதான் அதை சூடு பண்ணி நெருப்பு வச்சு அதை இருந்து சாப்பிட்டுக்கலாம் உணவுக்கு.
0: ஆக மொத்தத்துல தீவுக்கு போக தயாராயி வந்து பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
2: தண்ணி நல்ல தண்ணி என்ன சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம்.
0: ஓகே,
2: ஒரு கூட ஆரம்பிச்சு கூட நம்ம வந்து நெருப்பு இருந்துக்கலாம்.
0: சூப்பர் சூப்பர்,
2: நம்ம காப்பாத்துற வரைக்கும் நம்ம நெருப்பு இருந்தா நம்மள ஒரு பாதுகாத்துக்கலாம்.
0: ஓகே சூப்பர் பிரகாஷ், நன்றி.
2: தேங்க்யூ.
0: 5:15 ஆயிட்டு இருக்கு, நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வைரமுத்தோட வரிகள்ல பரத்வாஜோட இசையில சாதனா சர்க்கம், ரேஷ்மி, அமல்ராஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் திருட்டு பயலை திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டனே இது எங்களுடைய 101.4 எல்லாமே சமதுள்ள

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: 5:20 ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நீங்க தனியா ஒரு தீவுக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட ஒரே ஒரு பொருள் மட்டும் நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன பொருளை கூட எடுத்துட்டு போவீங்க அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சொல்லுங்க.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க கலைசாமி, நீங்க என்ன கொண்டு போவீங்க?
4: நான் வந்து குடிநீர், அப்புறம் ஃப்ரூட்ஸ், பழங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போவோம்.
1: நான் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் கொண்டு போறேன் சொன்னேன். அந்த ஒண்ணுனா என்ன எடுத்துட்டு போவீங்க?
4: ஒண்ணுனா குடிநீர் மட்டும் மேடம்.
1: ஓகே, தண்ணி மட்டும். ஏன், தீவுல தண்ணி இருக்காதா?
4: அங்க தீவுல நல்ல தண்ணி கிடைக்காதா மேடம்?
1: அப்ப நீங்க தண்ணி அப்ப நிறைய தண்ணி எடுத்துட்டு போவீங்க?
4: குடிநீர் மட்டும்.
1: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க ஆசீர்வாதம்.
5: மேடம்
1: சொல்லுங்க.
5: ரேடியோ எடுத்துமா மேடம்?
1: ரேடியோ
5: எடுத்துமா, அங்க எல்லாம் செய்தி கேட்டுக்கலாம்.
1: பொழுதுபோக்குக்காக ரேடியோ கொண்டு போவீங்க?
5: ஆமா, தீவுல அது ஒரு ஆளா நாங்க இருக்கல என்ன பண்ண முடியும்? அது ஒரு ஆள் இருக்கிற மாதிரியா நம்மளுக்கு?
1: ஆமா, பேசிட்டே இருப்பாங்க யாராவது, நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
6: திருப்பத்தூர் மாவட்டம் பேமுக்குளம், சிவகுமார் மேடம்.
1: சொல்லுங்க சிவகுமார்.
6: மேடம் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துன்னு போறீங்க தீவுக்கு?
1: ஆமா, ஏதாவது ஒரு பொருள்
6: உணவு
1: பொருள் எதுவுமே கொண்டு போக மாட்டீங்களா?
6: நீங்க எதாவது ஒண்ணுதான் சொன்னீங்களா? ஒண்ணுதான் சொன்னேன். வானொலி நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அது வந்து நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க அப்படின்றது. ஆனா நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போகாம அங்க எப்படி இருப்பீங்க?
4: ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் மேடம், யாராவது எடுத்து வந்து கொடுத்தா

0: முடியும்.
1: சரி அப்ப யோசிங்க, வானொலி முக்கியமா, சாப்பாடு முக்கியமான. ஓகே நன்றி.
0: ஓகே நன்றி நன்றி.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ராஜேஸ்வரி, நீலமங்கலம் கன்னட பாலத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம்.
2: ஆனா புக்கு தான், புத்தகம் தான் எடுத்துமா மேடம், நாவல்.
1: ஓகே, நாவல் புத்தகம் எடுத்துட்டு போவீங்களா?
2: ஆமா.
1: ஓகே, இதுக்கு முன்னாடி நாவல் நிறைய படிச்சிருக்கீங்களோ?
2: ஆமாமா, பொன்னியின் செல்வன் அத்தனை, அஞ்சு தடவை பத்து தடவை படிச்சுட்டேன்.
1: அஞ்சு தடவை பத்து தடவையா?
2: ஆமா, அத்தனை புக்கு உட்கா அது நிறுத்தவே முடியாது மேடம்.
1: ஓகே சூப்பர், நன்றி.
2: அந்த புக்கு
1: ஓகே ஓகே
2: நினைக்கிறேன்.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி.
2: ஓதரி போச்சே, ஒரு புதுசு புதுசா இருக்கும் மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
2: அப்புறம் எல்லாமே நீரதிகாரன்ற வெண்ணிலா அவங்க இது படிப்பேன்.
1: சூப்பர்.
2: அப்புறம் வீரநாயகன் வேல்பாரி அதுவும் படிச்சிருக்கேன். ஆனா அது நாவலா வாங்கி படிச்சு புக்ல வந்து போய் படிச்சிருக்கேன்.
1: ஓகேமா, சூப்பர். நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு புத்தகங்களை படிச்சிருக்கீங்க அப்படின்றது. கண்டிப்பா நம்ம நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திலிருந்து ராஜமுருகனோட வரிகள்ல ஜிப்ரானோட இசையில இந்த பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 5:30 ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மைடே நிகழ்ச்சி தான். நீங்கள் வந்து ஒரு தீவுக்கு போகிறீங்க அப்படின்னா, இல்லை தீவுக்கு உங்களுக்கு போகிறதுக்கான ஏதோ ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னா, நீங்கள் மட்டும்தான் போக போகிறீங்க. அதே மாதிரி உங்க கூட பேச்சு துணைக்கு யாருமே இல்லை அப்படின்னும் பொழுது, நீங்கள் அங்கே தங்குறதுக்கான சூழல் ஏற்படும் பொழுது, நீங்கள் கூட ஏதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னா நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போவீங்க? ஏன்னா எல்லாமே யோசிக்கணும், நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கணும், அங்கே வந்து குளிருமா இல்லை வந்து எப்படி இருக்கும் அதுக்கானது ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு யோசிக்கணும், இல்லை நம்ம பொழுது போகிறதுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு எல்லாமே யோசிக்கணும் இல்லையா? அதனால என்ன எடுத்துட்டு போவீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். 2986-0038 அல்லது 2952-5454 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க பொன்ராஜ்.
3: நான் என்ன யோசிச்சது, நீங்க சொன்னீங்க அதாவது சாப்பாடு முக்கியம் தம்பி அப்படின்ன மாதிரி, நான் வந்து ஒரு குண்டா எடுத்துட்டு போயிருவேன்.
2: ஒரு குண்டா எடுத்துட்டு போவீங்களா?
3: அதாவது
2: நம்ம வந்து ஒரு ஆதிகாலத்து மனிதரா நம்ம வாழ ஆரம்பிச்சுக்கலாம் அங்க போனா அப்படின்னு சொல்றீங்க.
3: அங்க போய் அப்படிதான் ஆரம்பிக்கலாம், அங்க போயாச்சுன்னா அப்படிதான் வாழ்ந்தாவணும், வேற வழி இல்ல.
2: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி.
3: இப்போ நமக்கு ஒரு 1000 கூட ஒரு குச்ச தீட்டிக்கலாம். நம்ம ஒரு மீன் பிடிக்கலாம், அந்த குச்சை வச்சு குத்தி எடுக்கலாம்.
2: அதுதான் நமக்கு பழக்கமே இல்லையே, எப்படி பண்ணுவீங்க?
3: இல்ல அங்க பேர்ல நம்ம சூழ்நிலை, நம்ம சாப்பிட்டு ஆகணும் இல்ல, அதுக்கு என்ன வழியோ அது தேடுவோம்ல. கண்டிப்பா
2: பசி வந்தால் பத்தும் செய்யும் அப்படின்ற மாதிரி, பசி வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஓகே,
3: நன்றி மேடம்,
2: சூப்பர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கதிர் வீச செய்யும் சென்னை ரெயின்போ ரெயின்போ மேடையையும் அன்பு அறிவிப்பாளர் கையிலையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
2: ஓகே சொக்கலிங்கம், நீங்க சொல்லுங்க என்ன எடுத்துட்டு போவீங்க?
4: நான் வந்து மொபைல் தான் எடுத்துட்டு போவேன்.
2: ஓகே, மொபைல் இருந்ததுன்னா எல்லாமே ஓகேவா இருக்கும் இல்ல?
4: ஆமா, மொபைல் இருந்தா அது மூலமா எல்லாம் பண்ணிக்கலாம்.
2: ஓகே சூப்பர், நன்றி.
4: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், மாதவரம் செல்வராஜ்.
2: ஓகே சொல்லுங்க செல்வராஜ்.
5: தீவுக்கு போனானா நான் மந்திர கோவில் எடுத்து மேடம்.
2: மந்திர கோவில் எடுத்துட்டு போவீங்களா? அது எதுக்கு?
5: எது கேட்டது
2: அவங்களாவது முன்னாடி சொன்னாங்களாவது பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு ஒரு சாத்தியமானது சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, நீங்க மந்திர கோவில் எடுத்துட்டு போவீங்க, நன்றி.
5: தேங்க்யூ மேடம்.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: சென்னை ஏழு கிணறு தேவா.
2: சொல்லுங்க தேவா சார், என்ன பண்ணுவீங்க நீங்க?
6: இதெல்லாம் உயிரினத்தம் போலாமா?
2: இல்ல உயிரினம்லாம் இல்ல, ஒரு பொருள் தான்.
6: ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் 65 அவருக்கு.
2: ஓகே,
6: ரிசர்வ் பண்றாரு, அவர் தீவில போய் விட்டுட்டு வந்துடலாம்.
2: ஐயோ பாவம், நீங்க போய் இருக்கிறதே கஷ்டம், அவரை போய் விடலான்னு சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது?
6: இல்ல இல்ல மேடம், அவரை விட்டுட்டு வந்துடுறேன்.
2: அதுதான் பாவம் இல்லையா, அவரு நண்பர்னு வேற சொல்றீங்க.
6: என்ன போட்டு அர்த்தின்னு
2: இருந்துக்கிறேன். உண்மையாவே நீங்க எவ்வளவு அவர் மேல பாசமா இருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா உரிமையா இருக்கிறவங்களதான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும்.
6: 65 நண்பர் அவரு.
2: இல்ல இல்ல எனக்கு புரியுது, உரிமையா சொல்றீங்க. ஓகே, நீங்க என்ன பொருள் எடுத்துட்டு போவீங்க?
6: ஜஸ்ட் ஜோக், வேற வழி கிடையாது.
2: வேற வழி கிடையாது, அதை எடுத்துட்டு போய் ஆகணும். ஓகே நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
7: மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா.
2: ஓகே சொல்லுங்க மாயக்கண்ணன்.
7: வானொலி பெட்டி எடுத்துட்டு போவீங்களா?
2: அதுல எல்லாமே கேட்டு பொழுது போக்கிப்பீங்க, அப்ப அதுக்கு எப்படி சார்ஜ் போடுவீங்க?
7: அதான் பேட்டரி இருக்கக்கூடிய அந்த

0: பற்றி எடுத்துருவோம்.
1: பேட்டரி இருக்குது. ஓகே, சூப்பர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கண்ணன்
1: சொல்லுங்க. கண்ணன்,
2: ஒரே ஒரு மீன் பிடிக்கிற வலை மட்டும் எடுத்துட்டு போவேன்.
1: மீன் பிடிக்கிற வலை மட்டும் கொண்டு போவீங்களா?
2: ஆமா, அது என்ன சாப்பிடணும்ல, போய் என்ன செய்யணும், மீன் பிடிச்சி சுத்தி விட்டு சாப்பிடுவேன்.
1: ஓகே, அதையே அப்ப உணவா இருந்துப்பீங்க. வேற பொழுது போக்குறதுக்கெல்லாம்
2: தாராளமா
1: மீன் புடிச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், ஏதாவது வித்தியாசமான பதிலா கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
3: இல்ல, நான் தீவுக்கு கொண்டு போனேன்னா அந்த ஒரு தண்ணீர், குடிநீர் அப்படிங்கறதான் மேம் கொண்டு போவேன். மனுஷவங்க எவ்வளவு நாள் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நீர் குடிக்காம உயிர் வாழ்வது அப்படிங்கறது சமம்னு சொல்லுவாங்கல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த கொண்டு போனேன்னா மத்த எல்லா விஷயங்களும் தானாகவே வந்துடும் அப்படின்னு ஃபீல் பண்றேன்.
1: நீங்க தண்ணி எடுத்துனா மத்த தானா வந்துடும் நீங்களே நம்பிக்கிறீங்க. சொல்லுங்க ரமேஷ், நீங்க தீவுக்கு போறீங்க, இப்ப இன்னைக்கே கிளம்புறீங்க, என்ன பண்ணுவீங்க?
4: ஆமா மேடம், கையில சாப்பாடு எடுத்து வேண்டியதா மேடம்.
1: கையில சாப்பாடு எடுத்துப்பீங்களா? எவ்வளவு நாளைக்கு எடுத்துப்பீங்க?
4: ஒரு ரெண்டு நாள் இதுல வந்துட வேண்டியதா?
1: சரி, ஒரு மாசம் இருக்க போறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க?
5: சொல்லுங்க. நான் தீவுக்கு போகும்போது சாப்பாட்டுக்கு தேவையான மூலப்பொருட்கள், சிலிண்டர் எல்லாமே எடுத்துட்டு போவேன். மளிகை சாமான் எல்லாமே எடுத்துட்டு போவேன் மேடம்.
1: ஏதாவது ஒண்ணுதான் கொண்டு போகணும், என்ன கொண்டு போவீங்க?
5: மளிகை சாமான்.
1: மளிகை சாமான், மளிகை சாமான்ல நிறைய இருக்கே, நீங்க ஒண்ணுதான் கொண்டு போகணும்னு சொன்னேன். நீங்க மொத்தமா பாத்தீங்களா, மளிகை சாமானுக்குள்ள எல்லாமே உணவுப் பொருளையும் அடக்கிட்டீங்க.
5: அப்ப ரைஸ் ஒண்டி வச்சுங்க. ரைஸ்,
1: ரைஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு பாத்திரம் வேண்டாமா?
5: அதான் உங்கள்ட்ட சொன்னா மூலப்பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போவேன்.
1: அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் அதையும் கேட்க மாட்டேன், இதையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நன்றி நன்றி,
5: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மந்தவெளியில இருந்து விநாயகம் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க விநாயகம்.
6: என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா மேடம், நல்லா பேசினே இருப்பா, தோணத்தோறான்னு.
1: ஓகே,
6: அவனை கூட்டு போயிடுவான் மேடம், போர் அடிக்காம இருக்கும்.
1: உங்க ஃப்ரெண்டு பொருள் அவங்களுக்கு?
6: பொருள் சொல்றீங்களா?
1: ஆமா, பொருள் தான் சொல்றேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் இந்நேரத்துக்கு எல்லா ஃப்ரெண்டு யார் யாரெல்லாம் தீவுல போய் தனியா தவிக்க விடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் கயிறு கட்டி எழுதிட்டு போயிட்டு
6: இருப்பீங்க. பொருள்லாம் ஒரு தலை வர்ற சீப்பா வச்சிருந்து.
1: தலை வர்ற சீப்பா?
6: ஆமா மேடம், அப்பப்ப தலைவாரி இந்த தீவுல.
1: தீவுல போயிட்டு உங்களுக்கு சாப்பாடே இருக்காது, நீங்க தலைவாரி என்ன பண்ண போறீங்க?
6: தலைவாரிலாம் அப்படியே ஒரு ஸ்டைலா இருக்கலாம், அதனால தலைவாரி.
1: ஓகே, நன்றி நன்றி. ஓகே, தலை அதாவது சாப்பாடு எடுத்துட்டு போவேன், ஃபோன் எடுத்துட்டு போவேன், இதெல்லாம் கூட ஓகே. நான் தலை வார சீப்பு எடுத்துட்டு போவேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே போய் தலை வாரனா என்ன, நம்ம வாரலனா என்ன சொல்லுங்க. ஓகே, 5:39 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேலே நிகழ்ச்சியில் தான் நினச்சிருக்கீங்க. நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்து தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். சத்தியம் திரைப்படத்திலேருந்து பாடல் வரை இருக்கு. யுகபாரதியோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் சாதனா சருகம் பாடிய பாடல் கேட்டடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். 5:45 ஆயிட்டுருக்கு. அழகாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேரம் பாதி பேர் வீடு போய் சேர்ந்துருப்பீங்க. இன்னும் சிலர் வந்து யோ இந்த டிராஃபிக்கில் இப்படா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ரேடியோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தீவுக்கு தனியாக போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தான் உங்களோட எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பொருள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதில் சொல்லலை ரேடியோவில் அப்படின்னா கூட நீங்களாவே யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். நம்ம யோசிக்கும் பொழுது ஆமாம்ல கரெக்டாக நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். என்ன எடுத்துகிட்டு போகலான்னு நம்ம நினச்சாலுமே அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி பக்கத்தில் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம நேயர்களும் அதே மாதிரி தான், இருந்தாலும் இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருள் என்ன அப்படின்றது தான் சொல்லிட்டுருக்காங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட ஷேர் பண்ணலாம். வணக்கம். வணக்கம்
1: மேடம், ராதாகிருஷ்ணன் செம்பாக்கம்.
0: ஓகே ராதாகிருஷ்ணன் சார், எங்கேயோ போயிட்டு தான் இருக்கீங்க போல நீங்க.
1: சாப்பாடு நம்ம அங்க ஏதாவது தேடி கீடி ஏதாவது பண்ணி இடம் கண்டுபிடிக்கிறது அப்புறம் இது பண்ணணும்னா கூட நமக்கு தாகம் வந்ததுன்னா தண்ணி கம்பல்சரியா வேணும் இல்லையாங்களா மேடம்? போட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு.
0: கண்டிப்பா போற இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, அட்லீஸ்ட் நான் போற வரைக்குமாவது தண்ணி குடிச்சிட்டு போறேனே அப்படின்றீங்க. ஓகே நன்றி.
1: ஆமாங்க மேடம், எக்ஸாக்ட்லி ரைட்.
0: நன்றி ராதாகிருஷ்ணன். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க, நீங்க என்ன கொண்டு போவீங்க?
2: நான் நிறைய குளுக்கோஸ் டப்பா வாங்கி வச்சுக்குவேன்.
0: குளுக்கோஸ் டப்பா வாங்கி வச்சுப்பீங்களா?
2: ஆமா, வெயிலா இருந்துச்சுனாக்கா வாயில போட்டுக்கிட்டே சப்பிக்கிட்டே போலாம்ல.
0: ஓகே ஓகே, எனர்ஜி ஏத்திக்கிட்டே போயிட்டு வேற ஏதாவது பண்றதுனாலும் பண்ணலாம். ஓகே நன்றி.
2: ஆமா நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சிவகுமார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார், நீங்க என்ன கொண்டு போவீங்க?
3: அதாவது நான் வந்து சில பழங்களை வாங்கி எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அதை வந்து நம்ம அப்பப்ப சாப்பிட்டுக்கலாம். அதுக்கிடையில நம்ம வந்து என்னென்ன அங்க தண்ணீர் கிடைக்குதா அப்படிங்கறத தேடி பார்த்துட்டு நிறைய பழங்களை வாங்கி எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு எப்ப எல்லாம் பசி எடுக்குதோ அப்ப எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்.
0: அப்ப எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பழம்.
3: ஆமா மேடம்.
0: ஓகே நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: அமுதே தமிழே அழகிய மொழியே என உயிரே, சுகம் பரும் தமிழ் பழத்தா சுவையோடு தமிழ் பழத்தா, தமிழே என்ற நீப்பாடு அன்பு தொகுப்பாளர் தமிழ் விழி அவர்களுக்கு பணிவான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்லுங்க நீங்க என்ன கொண்டு போவீங்க?
4: மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன் சகோதரிங்க. சிறிய படகு எடுத்து போவோங்க.
0: என்ன படகா?
4: ஏன்னா கொண்டு போயிருந்த கொஞ்சம் குழந்தை நிறைய புள்ளு கட்டு விளையாடு மாதிரிங்க.
0: போற வழியில நமக்கு பசிக்கும், போர் அடிக்கும், என்ன பண்ணுவீங்க?
4: போற வழி இல்லைங்களா?
0: அவ்வளவு தூரம் தீவு படகுல போறோம்.
4: அதாவது வந்து படகு இல்ல படகுல போறோம். போகும்போது அப்புறம் போயிட்டுமில்ல அப்புறம்
0: என்னையா கேள்வி கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு.

0: இல்ல
1: சொல்றேன் நல்ல
0: இதுதான்
1: பேசுறீங்க.
2: அம்பத்தூர் மேனாம்பேடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ரகுராமன், நீங்க என்ன பொருள் கொண்டு போவீங்க?
2: நான் வந்து குத்து ஈட்டி மேடம்.
1: என்னது
2: குத்து ஈட்டி? ஈட்டி
1: ஈட்டியா? ஈட்டி எதுக்கு?
2: ஆமா, நல்ல கூரான ஈட்டி வேட்டையாடுறதுக்கு மேடம்.
1: ஓ, வேட்டையாடுறதுக்கா?
2: ஆமா.
1: ஓகே, நன்றி நன்றி.
2: நல்ல மூங்கில் கொம்பு இருக்கீங்களா?
1: ம்,
2: அதுல வந்து நல்லா கூரா ஒரு ஈட்டி இருக்கும், பூனை வச்சிருக்கும். அதை எடுத்து போயிட்டா நம்ம விலங்கு என்ன வந்தா டக்குன்னு அப்படியே
1: வேட்டையாடலாம்.
2: பாதுகாப்பு கருவி மேடம்.
1: ஓகே, பாதுகாப்பு கருவி ஓகே, ஆனா விலங்குகளை வந்து வேட்டையாட கூடாது, அது வந்து தப்பு. நம்ம வந்து பொது இடத்துல அப்படி பேசவும் கூடாது. ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஓகே
1: பத்மாவதிமா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, ஒரு தீவுக்கு போறீங்கன்னா என்ன பொருள் கொண்டு போவீங்க? ஒரு தீவுக்கு போறீங்க, யாருமே இல்ல அந்த தீவுல, நீங்க மட்டும் தான் போறீங்கன்னா உங்களோட என்ன பொருள் கொண்டு போவீங்க?
3: நான் கையில செல்லுதான்.
1: செல்லுதான் எடுத்துட்டு போவீங்களா?
3: அதான் எனக்கு முக்கியம். அவங்க கூட பேசினேன்
1: பேசினே அதை யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே சூப்பர்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: இதோ நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம். நான் ரொம்ப நேரமா புக் படிக்கிறதுக்கு மேகசின் புக் எடுத்துட்டு போவேன்.
1: புக் எடுத்துட்டு போவீங்க, பொழுது போக்குறதுக்கு படிச்சுட்டே இருப்பீங்க.
4: ஆமா.
1: ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் மோகன். நீங்க என்ன எடுத்துட்டு போவீங்க தீவுக்கு போறதுனா?
6: நான் எலக்ட்ரிக்கல் சோலார் போர்டு மட்டும் ஒன்னு எடுத்து போடுவேன் மேடம்.
1: எதுக்கு?
6: அதுலயே கரண்ட்லாம் வரும், சுவிட்ச் ஸ்பார்க் பண்ணாலே நெருப்பு வரும், அதுலயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்.
1: அடடா அடடா, ச்சே என்ன மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மக்கள். சூப்பர் நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், தமிழ்வழி மேடம். வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஜெயலலிதா இருந்து சண்முகர் பேசுறேன்.
1: சண்முக சுந்தரம் சொல்லுங்க.
7: இப்ப தீவுக்கு நான் போய்கிட்டு
1: இருக்கிறேன்.
7: போகும்போது நமக்கு வந்து முக்காவாசி தேவை வந்து குடிநீர் தான்.
1: குடிநீர்
7: இருந்தா தான் உயிர் வாழ முடியும்.
1: ஓகே,
7: அதனால நான் வந்து தண்ணி தான் எப்பயும் எடுத்துட்டு போனி எடுத்துட்டு போனா அங்க இருக்கிற பழங்களை வரணும், அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.
1: ராஜசேகர் சொல்லுங்க, நீங்க என்ன கொண்டு
8: போவீங்க? மலை ஏறாங்க இல்லையா, கயிறு எடுத்து போவாங்க பத்திரிக்கையா?
1: ஆமா,
8: ஷோல்டர்ல மாட்டிக்கினு.
1: ஓகே, அது ஏன் கொண்டு போவீங்க?
8: அது என்ன, காட்டுக்குள்ள போகும்போது தீவுல போகும்போது போலீசிங்க எல்லாம் டக்குனு மேல கை எடுத்து போட்டு மேல ஏறிடுவேன்.
1: மரத்து மேலையா?
9: நீங்க
1: வணக்கம்.
10: வணக்கம், திருமலை குண்டுமேடு விஸ்வநாதன்.
1: ஓகே சொல்லுங்க விஸ்வநாதன், நிறைவு நேரா வந்திருக்கீங்க. தீவுக்கு போனீங்கன்னா என்ன பொருள் கொண்டு போவீங்க?
10: ஒரு குடுவை எடுத்துட்டு போவேன் மேடம்.
1: குடுவையா?
10: ஆமா.
1: ஓகே,
10: குடுவை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தண்ணி நல்ல தண்ணியா இருந்ததுனா காய்ச்சி கீச்சி குடிக்கிறது, அதான் உடம்புக்கு பெட்டர்.
1: ஓ, அதனால அது குடுவை எடுத்துட்டு போவீங்களா?
10: ஆமா.
1: ஓகே சூப்பர் நன்றி
10: நன்றி நன்றி.

5:54 ஆயிட்டுக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வச்ச டாபிக் வந்து தீவுக்கு போனீங்க அப்படின்னா என்ன கொண்டு போவீங்க அப்படின்றதா. நான் முதல்ல இந்த டாபிக் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ஒரு எழுத்தாளர் அந்த வீடியோவில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. கதை சொல்கிற மாதிரி என்னாகுன்னா, ஒரு நாட்டோட ராஜாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாடு கடத்துறாங்க. ஒரு தீவுக்கோ இல்லை நாடு கடத்து ஏதோ ஒரு இடத்துக்கு நாடு கடத்துறாங்க, தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட சிலது மட்டும்தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு சின்ன படகுல அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை உட்கார வச்சுப்பாரு. இன்னும் வந்து என்ன பண்றாருன்னா சில புத்தகங்களை கூட எடுத்துப்பாரு. அந்த புத்தகங்களை கூட எடுத்துட்டு அவர் போயிட்டு அந்த தீவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருனா, அப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு வாழ்கிறதுக்கு தேவையானதையும் எடுத்துப்பாரு, கூடவே புத்தகங்கள். அந்த புத்தகங்களை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, தினமும் அந்த புத்தகங்களை படிச்சுட்டு எந்த நாட்டிலேருந்து தன்னை நாடு கடத்துனாங்களோ அதே நாட்டுக்கு திரும்பவும் என்ன பண்ணுவார்னா ராஜாவாக போவார் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மை சம்பவம் அப்படின்ற மாதிரியான ஒரு எழுத்தாளர் சொன்ன கதை தான் இது. அதை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களை ஒருவேளை ஒரு தீவுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்னைக்கு காலையில் நான் எங்கள் அம்மா கிட்ட இதுதான்மா இன்னைக்கு எஃப்எம்ல டாப்பிக்காக போகுது, நீங்கள் என்ன கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, நான் வந்து என்னோட மனசை கொண்டு போவேன் அப்படின்னாங்க. மனசையா, அதுதான் உங்ககிட்டயே இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் அது ஒரு தீவுக்கு போகிறேன் அப்படின்னா நான் என்னோட ஃபேமிலியெல்லாம் நான் இங்கே விட்டு போகிறேன், என்னோட பசங்களை என்னுடைய கணவர் எல்லாரையும் இங்கே விட்டு போகிறேன். அவங்க எப்படி இருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சிந்தனைகள் எல்லாமே இங்கேயே சுற்றிட்டு இருக்கும். அதனால் நான் அங்கே போயிட்டு என்னால் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் நான் போகணும், கொண்டு போகணும் அப்படின்னா என்னுடைய மனசை தான் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குல்ல டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு. நான் வந்து என்ன எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு கேட்டால், நம்ம நேயர்கள்லாம் எப்படி ஆளாளுக்கு ஒன்றுன்னு இது அது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நானும் சொல்லணும்னா, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோனு அப்படின்றத தாண்டி எனக்குமே உண்மையாக புத்தகங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு தான். அங்கே போனால் பசிக்கும், தண்ணி இருக்காது, எல்லாமே தான் ஓகே தான். ஆனாலும் ஒரு புத்தகங்கள் எடுத்துகிட்டு போனால் சும்மா போர் அடிக்காமல் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா, நம்ம ஒரு கற்பனையாக தான் நான் பேசுகிறோம். அப்படி கற்பனையாக பேசும்போது எனக்கு புத்தகங்கள் அப்படின்றதான் என்னுடைய பதிலாக இருக்கும். இது வரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நிறைய நேயர்கள் வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனாலும் நேரம் பத்தலை அப்படின்றதுனால இன்னொரு நாள் நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இதே மாதிரி அழகான ஒரு தலைப்பு வச்சு அப்போ பேசலாம். திரும்பவும் நான் வந்து 7 மணிக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறது நான் ஆர்ஜி தமிழ்வழி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்குது. கேட்டினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே சமந்துள்ளது.

0: தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுபோல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம்,

0: பழமையான பொருட்களின் வரலாற்று கூடும், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடும், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் 100க்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம்.
3: பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: வெல்கம் பேக் ஆஃப்டர் தட் ஷார்ட் பிரேக் அண்ட் ஆஃப்டர் தி மாநில செய்திகள்.

0: எஃப்எம் 91.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ் விழி. 7:02 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அந்த பாடல்களை உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி என்ன படம் அதே அதிலேருந்த பாடல் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பாடலை உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 295-2-5544 அப்படின்னு எனக்கு கால் பண்ணி எனக்கா உங்களுக்கான அந்த பாடலை என்கிட்ட கேட்டலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: ஓகே பட்டாபி சார், என்ன பாடல்?
1: எனக்கு வந்து பாட்ஷா படத்துல இருந்து
0: ஓகே
1: அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு அந்த பாடல்.
0: ஓகே, யாருக்காக இந்த பாடல் நீ நடந்தால் நடை அழகு? உங்களுக்கேவா?
1: நேயர்கள் அனைவருக்காகவும்.
0: ஓ, நேயர்கள் எல்லாருக்காகவும். ஓகே சூப்பர், நன்றி.
1: நன்றிங்க.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல தேவா இசையில பாட்ஷா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் உங்க எல்லாருக்காகவும் வர இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. 7:08 ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருநந்தையூர் கணபதிங்க.
0: சொல்லுங்க கணபதி சார், என்ன பாடல்?
1: மௌன ராக படத்துல இருந்து.
0: ஓகே.
1: சின்ன சின்ன வண்ண குயில்
0: இளையராஜா இசையில மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வரை இருக்கு. உங்க எல்லாருக்காகவும் கணபதிக்காகவும் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்புலை 101.4.

0: மொபைல்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற? என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு. ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வே

இந்தியாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

0: மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன.

அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக்குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், 2வது போட்டி 27ஆம் தேதியும், 3வது போட்டி 29ஆம் தேதியும், 4வது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் பெரம்பூர்ல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சத்யநாராயணன் சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து நல்லவனுக்கு நல்லவன், பாடல் வந்து உன்னை தானே தஞ்சம் என்று அந்த பாடல் மேடம்.
0: அந்த பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
0: ஓகே, நன்றி. கேஜே ஏசுதாஸ் மஞ்சுளா இருவரோட குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, இளையராஜா இசையில, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துல இருந்து பாடல் வரை இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

0: இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கீங்க. 7:25 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் நீங்கள் கேட்க போறீங்க. அந்த பாடலை உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.

0: இப்போது சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் நினைச்சிருக்கீங்க. 7:30 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் வீரதுரை அடியில் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் வீரதுரை, என்ன பாடல்?
1: பாடல் வந்து செங்கமலம் சிரிக்குது.
0: ஓகே.
1: படம்

0: படம் தாவணி கனவுகள் மேடம்.
1: தாவணி கனவுகள், இந்த பாடல் பாடுறீங்களா ரெண்டு வரி?
0: பாடலாம் தெரியாது, நான் நல்லா ரசிப்பேன் மேடம், பாட்டெல்லாம் ரசிப்பேன். நீங்க பாடல இருந்து ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்லுவேன், அதான் தெரியும் எனக்கு, பாடலாம் தெரியாது.
1: இல்ல நல்ல ரசிகரா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான், நீங்க ரசிகனாவே இருங்க. ஓகே, நன்றி
0: நன்றி மேடம், நன்றி.
1: SPBS ஜானகி இருவரோட குரல்ல இளையராஜா இசையில இந்த பாடல் வர இருக்கு. தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: சங்கமல சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: கனவுகள்ல இருந்து ஒரு பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 7:35 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்கணும் அப்படின்னா 298

0: 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். ஸோ எதிர்பாராத நேரத்தில் நம்ம கால் கனெக்ட் ஆகி நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது அப்படின்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஃபோன்லேயே நம்ம டை போட்டோம் அப்படின்னா நம்மளால் எல்லா பாட்டுமே கேட்க முடியும். ஆனாலும் இப்படி வானொலியில் கேட்கறது அப்படின்றது ஒரு தனி சுகம்தான். வணக்கம்.
1: வணக்கம் தமிழ் மேடம்.
0: வணக்கம். என்ன பாடல், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: ஓகே பொன்ராஜ் சார், சொல்லுங்க.
1: ஜப்பான்ல கல்யாணராமன் மேடம்.
0: ஜப்பானில் கல்யாணராமனா? அவர் அங்க எதுக்கு போனாரு? ஓகே சொல்லுங்க.
1: அங்க போயிட்டாரு அவர் வேற. ஆனா வந்து இனிமேட்டு ஜப்பான்ல எல்லாம் போயிட்டு ஐயையோ அம்மம்மா எல்லாம் சொல்ல வேண்டாம். நம்ம நாடே அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேறிச்சு. நம்ம நாட்டுல இருந்து ஐயையோ அம்மம்மோ மாயா ஜாலமான்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாடு நல்லா முன்னேறிச்சு. இனிமே இதுமே பாட்டு எடுத்துன்னா நம்ம ஊர்ல எடுத்துடலாம்.
0: ஓகே கண்டிப்பா எடுத்துடலாம். சொல்லி ஓகே நம்ம இயக்குனர் கிட்ட சொல்லிக்கலாம். அந்த பாடல் போட்டுடலாமா?
1: போடலாம் மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: ஓகே நன்றி நன்றி. அவரே வந்து அப்பப்போ ஐயோ அம்மம்மான்ட்டு வந்து பாடல் என்ன பாடல் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாரு. வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் கமல்ஹாசன் குழுவினர் எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

அப்பமோய் அடி அப்பமோய் மாயாசாலமா அம்மம்மோய் அடி அப்பமோய் பூராவலகமா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்க்கத்தான் சொக்கி போய் நிக்கிறேண்டா.

0: 7:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேங்க மேடம்.
0: வள்ளி மேடம், என்ன பாடல் போடலாம்?
1: பிரியமுடன் படம் பேரு. பாட்டு வந்து பாரதிக்கு கண்ணம்மா. எல்லா இருக்காங்க மேடம்?
0: எல்லாரும்
1: பேசுற ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் வள்ளி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நன்றி. இந்த பாடல் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த பாடல் ஸோ எல்லாருக்காகவும் அவங்க இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில், ரவிசங்கர் வரிகளில், தேவா இசையில், பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வர இருக்கு. உங்க எல்லாருக்காகவும் கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: கண்ணீருடன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். நல்லா மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது அந்த பாடலை கேட்கும்பொழுது. 7:47 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வண்டலூர் கோபால வெங்கடேஷ் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க வெங்கடேசன், என்ன பாடல்?
1: படம் வந்து பிரியா மேடம்.
0: ஓகே பிரியா.
1: பாடல் வந்து டார்லிங் டான்ஸ் போட்டிருக்கேன்.
0: ஓகே சூப்பர், நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. பிரியமுடன் அப்படின்னு ஒரு பாடலை கேட்டு முடிச்சோம். பிரியமுடன் அடுத்த பாடல் வந்து, படம் பேர் வந்து பிரியா. ஸோ பிரியமுடன் பிரியா யாருக்காகவோ இந்த பாடல். பி சுசிலாவோட குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையில், பிரியா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

0: 6:53 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்லாம் இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க, இனிமேலும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான் கேட்க போகிறீங்க. இருந்தாலும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக இப்போ நேர் நிறைவான நேர் யார் வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயம்பலம், சிவகுமார்.
0: ஓகே சிவகுமார் சார், என்ன பாடல் நிறைவு நேரம் இப்படி லைனை பிடிச்சிருக்கீங்க?
1: பிள்ளைகளுக்காக
0: இந்த பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள். நன்றி. விவேக்கோட வரிகளில் தம்மனோட இசையில் வாரிசு திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் வர இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக இந்த பாடல் இருக்குது. ஸோ நானும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு திரும்பவும் 9 மணிக்கு சூப்பரான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க ரெயின்போ எஃப்எம் 91.4. இது வரைக்கும் கால் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்கள் இன்னும் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த பாடலை நான் வந்து 9 மணிக்கு போடுறேன். அதாவது நான் போடக்கூடிய பாடல் எல்லாமே பிடித்த பாடல் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வாரிசு திரைப்படத்திலேருந்து வர இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கெல்லாமே சமதுள்ளு.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: ஜோனா ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய், கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
7: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுத படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான

அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜீவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரெய்ஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில 90களில் வெளிவந்த திரையிசை பாடல்களை தான் கேட்க போறோம். அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில வர இருக்கும் முதல் பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் சுஜாதா இருவரினோட குரல்ல, கலைக்குமார் வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில பாடல் வர இருக்கு. கேட்டினைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 இங்கெல்லாமே சம்மந்து உள்ள

பொன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இருவரோட குரல்ல, வாலியோட வரிகள்ல, தேவா இசையில, வான்மதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:26 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. நீங்க கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் வாலியோட வரிகள்ல, இளையராஜா இசையில, உன்னிகிருஷ்ணன் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல். சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

அருண்மொழி சித்ரா இருவரோட குரல்ல தேவா இசையில விஷ்ணு திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரோட குரல்ல இந்த பாடல் உங்களுக்காக வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

சித்ராவோட குரல்ல இளையராஜா இசையில சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:48 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். அடுத்த பாடல் ரொம்ப ஒரு மெலோடியான ஒரு பாடல் தான். அப்படியே கேட்கும்பொழுது நல்லா இருக்கும், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில உன்னிமேனன் ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடிய பாடல். உயிரி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வர இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

9:54 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல ஹரிஹரன் ஸ்வர்ணலதா இருவரோட குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில ரங்கிலா திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. கேட்டணிந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பத்து மணி ஒரு நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ஓல்டு மெலோடி சாங்ஸ் தான் இந்த நிகழ்ச்சி முழுக்க நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலை பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா இருவரோட குரலில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், ஆளுக்கு ஒரு வீடு

சௌந்தரராஜனோட குரலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரைகளில் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:09 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பி சுசிலாவோட குரல்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.

பதனிதக கண்களும் கவி பாடுதே, தன்னி மத பதனிதக கண்களும் கவி பாடுதே, தாதாத தனிதா தாத தனிதா ககத தனிதா தனிதா ககத கண்களும் கவி பாடுதே, மகத மகத கதனி கதத தனித நிதமா.

சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன் இருவரோட குரல்ல அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:16 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த பாடல் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

எம் சௌந்தரராஜனோட குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல கே வி மகாதேவன் இசையில தாயை காத்த தனயன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:26 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில், தனிப்பிரவி திரைப்படத்திலிருந்து.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

டிஎம் சௌந்தரராஜனோட குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல கே வி மகாதேவன் இசையில கண்மலர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம்.

10:34 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த பாடல் எஸ் ஜானகியோட குரலில் செங்கமல தீவு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

தரகதான்

ஆஞ்சலாவோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் தில்லான மோகன் அம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:43 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி தான். ஓல்டு மெலோடிஸ் பாட்டு தான் கேட்டுட்ருக்கோம். பி வி ஸ்ரீனிவாஸோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் அடுத்த பாடல் வர இருக்குது. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் வர இருக்குது. இணைந்திருங்கள்.

அறிந்தால் நம்மை அறிந்தால் நாம் உலகத்தில் போராடலாம் அப்படின்ற ஒரு அழகான பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். டி எம் சவுந்தரராஜன், ஏஎல் ராகவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாடலை பாடியிருக்காங்க. கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் வந்துட்ருக்கு. 10:50 கடந்து 51வது நிமிடத்தில் வந்து விழுது. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக டி எம் சவுந்தரராஜனோட குரலில் கே வி மகாதேவன் இசையில் தொழிலாளி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

10:54 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக டிஎம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரியோட குரலில், வாலியோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில், சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வரை இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன். திரும்பவும் வேறு ஒரு நாள் அழகான பாடல்களோட சூப்பரான ஒரு தலைப்போடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜி தமிழ்மொழி. கேட்டணை திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்கள் கவனத்திற்கு, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு 11:00 முதல் காலை 5:54 வரை இருக்காது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸானர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. ஜெய்ஹிந்த். Who is it?

0: ஆட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக நம்ம கேட்க போகிற பாடல் ஆனந்த பூங்காற்றி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், இளையராஜ் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காதலித்து பார்.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:13 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

தரி தத்தாம் தன தத்தாம் ஜோனத்தை தாங்கிறதுக்கு தருகிறதுக்க தத்தித்தருகிறதோம் தித்தருகிறதோம் தருகிறதோம் ததைங்கிறதுக்கு ததைங்கிறதுக்கு தகுதிக்கு ததைங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்கிற துத்தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தருகிறதுக்கு தருகிறதோ

நேரம் 11:25 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து அனுராதா பாத்வால் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில் மனோஜ் பட்னாகர் அவங்களுடைய இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:52 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து நவீன் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில் வாலி வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி. எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இனிமையான பாடல்கள்.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மிக்கி மவுஸ் குட்டிகளா குட்டிகளா, மெலிஞ்ச ஐஸ் கட்டிகளா கட்டிகளா.

இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது.

0: சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா ஏங்குது இதயம், அட கொஞ்சம்

0: கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும், தேவையும் இருக்கும். இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கமோ என்றாவது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாள்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் காலை 5 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது என் சி சவுந்தரவல்லி அவர்களின் குரலில்.

நேரம் 5:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.